0: வேட்டியை கட்டிக்கலாமா?
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நாகரீக வளர்ச்சிக்கு உண்மையான ஒரே அடையாளம் சகிப்புத்தன்மைதான். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஆபிரகாம் லிங்கனை சூழ்ந்தவாறு அவருடைய நண்பர்கள் கூட்டமாக இருந்தாங்களாம். தன்னுடைய எதிரிகளை குறித்து அவர் அன்போடையும் கனிவோடையும் பேசிட்டு இருந்தாராம். அப்போ அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த நேரம். அந்த நிகழ்ச்சி லிங்கனுடைய தார்மீக பண்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா அமைஞ்சது. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பெண்கள்ல ஒருத்தருக்கு ஆபிரகாம் லிங்கனுடைய பேச்சு அறவே பிடிக்கல. உடனே அந்த அம்மா தன் மனசுக்குள்ள ஏதோ வச்சிருக்காம வெளிப்படையா எழுந்து கேள்வி கேட்டாங்களாம். உங்க உயிரை வாங்க சந்தோஷமா காத்திருக்கிறவங்களை பத்தி நீங்க நல்ல முறையில எப்படி பேசலாம்? உங்க எதிரிகளை நீங்க வேரோட அழிக்க வேண்டாமா அப்படின்னு கோபமா கத்துனாங்களாம். ரொம்பவே பொறுமையா ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னுடைய கனிவான பண்பு அவர்களை நண்பர்களாக மாற்றும் போது எனக்கு எப்படி அவர்களை ஒழித்து கட்ட மனம் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆக கனிவான தன்னுடைய பண்பால் அவர்களை நண்பர்களாக மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர்கிட்ட இருந்த குணம் தனக்கு தீமை செய்தவங்களுக்கும் தன்னை புரிஞ்சுக்கிறாதவங்களுக்கும் சகிப்புத்தன்மையோட பதிலடி கொடுத்தது மட்டும்தான். மற்றவர்களுடைய நம்பிக்கைகளோ நடத்தைகளோ ஒருவரிடமிருந்து வேறுபடும் போது அதனை அனுமதிப்பதோ அல்லது மதித்து நடப்பதோ சகிப்புத்தன்மையாக மாறிவிடுகிறது. இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி அவனது வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய உன்னதமான குணம். கோபத்தையும் பதற்றத்தையும் குறைத்து மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்க உதவக்கூடியது. குடும்பத்திலும் சமூகத்திலும் அலுவலகத்திலும் மற்றவர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து உறவுகளை பலப்படுத்தி நல்லுறவாக மாற்றும் சக்தி கொண்டது. பதற்றமில்லாத மனம் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நிதானமாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும். அது மட்டும் இல்லாம யார்கிட்டலாம் சகிப்புத்தன்மை இருக்குதோ அவங்களுக்கு மன அழுத்தம், இரத்த அழுத்தம் இந்த மாதிரியான உடல்நல பாதிப்புகள் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள அணுகாது. சவால்களையும் தோல்விகளையும் பொறுமையோடு ஏத்துக்கிட்டு இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுக்கிறது தான் இந்த சகிப்புத்தன்மை. வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையை கடைபிடித்தால் அது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எப்போதும் நன்மையை தரும். இந்த சகிப்புத்தன்மைய நாம எப்படி வளர்த்துக்கலாம்? மற்றவங்களுடைய நம்பிக்கையையும் அவங்களுடைய மத நம்பிக்கைகளையும் மதிச்சு நடக்கணும். எல்லா உறுப்பினர்களுடையும் உறவுகளுடையும் இணக்கமுள்ள நபரா வாழணும். சமூகத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவத்தை வளர்க்கணும். அடுத்திருப்பவருடைய மன இயல்புகள், கருத்துகள், மனநிலைகள் அது எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கணும். வேறுபட்ட வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். சமூக கலாச்சார மாற்றங்களை ஏத்துக்கிட்டு மதிக்கணும். எல்லா மக்களோடையும் அமைதியோடையும் நல்ல இணக்கத்தோடையும் வாழ முயற்சி எடுக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தென்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அடக்கமுடைமை, அதிகாரம் 13, குறள் எண் 122. காக்கு பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனை நூங்கல்லை உயிருக்கு. அடக்கம் என்பது சுய கட்டுப்பாடு மற்றும் பணிவு. இது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிக உறுதியான நன்மைகளை தரக்கூடியது. எனவே அதை அழியாத பெரும் செல்வமாக கருதி மிக கவனமாக காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட செல்வம், மேம்பட்ட நன்மை மனித உயிருக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சுய கட்டுப்பாடு மற்றும் பணிவை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய அழகான திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான புராண கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரு நாள் யமுனை நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய அந்த யமுனை நதிய பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சாராம் அர்ஜுனர். எதுக்காக சிரிச்சார் அப்படின்னா, இலங்கைக்கு செல்வதற்கு ராமனால் கூட தனியாக ஒரு பாலத்தை அமைக்க முடியவில்லை, பலரது உதவி தேவைப்பட்டது. ஆனால் சிறந்த கை தேர்ந்த வில்லாளியாகிய நான் எனது அம்புகளால் தனி ஒருவனாக அம்பு பாலத்தை நானே அமைத்து விடுவேன் அப்படின்ற ஆணவத்தோட அகந்தையோட அந்த ஒரு சிரிப்பை சிரிச்சாராம். இதை புரிஞ்சுகிட்டாராம் கிருஷ்ணர். ஆனா எதுவும் தெரியாதது போல எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த காரணத்தை சொன்னாரா அர்ஜுனர். உடனே கிருஷ்ணர், ஓ அப்படியா, அப்போ நீ உடனே அந்த அம்பு பாலத்தை அந்த யமுனை நதிக்கரையில நீ கட்டு. ராமாயண காலத்துல வாழ்ந்த குரங்குகள்ல இன்னும் ஒரு சில குரங்குகள் இந்த காட்டுக்குள்ளதான் இருக்குது. அதுல ஒரு குரங்கு இந்த பாலத்தை கடந்துடுச்சு அப்படின்னா நீ சிறந்த வில்லாளி, தனி ஒருவனாக தரமான பாலத்தை அமைத்து விட்டாய் அப்படின்னு நான் நம்புறேன் சொல்லிட்டாராம். உடனே தன்னுடைய அம்புகளால யமுனை நதியில அம்பு பாலம் ஒண்ணு கட்டி முடிச்சிட்டாராம். கிருஷ்ணருடைய கட்டளைப்படியே அனுமன் அந்த இடத்திற்கு ஒரு குரங்கு போல வந்து அந்த பாலத்துல தன்னுடைய ஒரு காலை தான் எடுத்து வச்சாராம். உடனே கட கடன் அந்த அம்பு பாலம் நொறுங்கி விழுந்துடுச்சான். அவமானத்தால தலை குனிஞ்சாராம் அர்ஜுனர், மன்னிப்பு கேட்டாராம். அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், ராமனால் கூட தனியாக ஒரு பாலத்தை கட்ட முடியவில்லை, அவருக்கு உதவிகள் தேவைப்பட்டது என்னவோ உண்மைதான். நீ தனி ஒருவனாக தரமில்லாத பழத்தை கட்டிவிட்டோம் என வருத்தப்படுவதிலும் அவமானமாக நினைப்பதிலும் அர்த்தமே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், தற்பெருமை மற்றும் அகந்தை இது இரண்டும் தவறாது ஒரு வீரனுக்கு அழிவை கொண்டு வரக்கூடியது. ஆணவத்தோடு செயல்பட்டால் அழிவு நிச்சயம், ஆனால் அடக்கத்தோடு செயல்பட்டால் அதைவிட மேம்பட்ட செல்வம், மேம்பட்ட நன்மை இந்த உலகில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆக மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கம், பணிவு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்குறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு சின்ன பையனோட அம்மா தான் எப்போ உணவு சமைச்சதுமே யாருக்காவது கொஞ்சம் அன்னதானம் கொடுத்துட்டு தான் அவனுக்கும் அந்த அம்மாவும் சாப்பிடுவாங்களாம். இதை கவனிச்சுட்டே இருந்த சின்ன பையன், ஏம்மா யாருக்காவது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நமக்கு மட்டும் சமைச்சு நாம மட்டும் சாப்பிட வேண்டிதானே அப்படின்னு கேட்பானாம். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும், நம்ம கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் நமக்கு நிறைவை தேடி தரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது எப்படிமா, அடுத்தவங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்கும் போது நமக்கு எப்படி நிறைவு உண்டாகும் அப்படின்னு கேட்டானா. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சின்ன புன்னகையோட வெளியே போயிட்டாங்களாம். அம்மா ரொம்ப நேரம் ஆயும் திரும்பி வராததால அம்மாவை தேடி அவனும் போனானா. ஆனா வழி மாறி காட்டுக்குள்ள போயிட்டான். காட்டுக்குள்ள போனவனை காட்டு மிருகங்கள் துரத்த ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமா வேடன் ஒருத்தனுடைய கண்கள்ல பட்டதால காட்டு மிருகங்களை துரத்திட்டு அந்த சின்ன பையனை தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. காட்டு மிருகங்கள் தன்னை எதுவும் செஞ்சிடாதபடி மரத்தின் உச்சியில் தனக்கு ஒரு வீடு கட்டியிருந்தாரு. அது பெரிய வீடு எல்லாம் இல்ல, ஒருத்தர் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும், ஆனா பாதுகாப்பா இருக்க முடியும். அந்த ஒரு பாதுகாப்பான இடத்த அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துட்டு இவர் கீழே காவல் காத்துட்டு இருந்தாரு. காலையில நல்லா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. தன்னை காப்பாத்தின வேடன் காட்டு விலங்குகளால கொல்லப்பட்டிருந்தாரு. பயத்தோட அதிர்ச்சியோட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறமா ஒரு முனிவரை சந்திக்கிறான். நடந்ததையெல்லாம் சொல்றான். அடுத்தவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கும் போது நமக்கு நிறைவு தேடி வரும் அப்படின்றத அம்மா சொன்னாங்க, அதுக்கான விடை என்ன அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே வழி மாறி காட்டுக்குள்ள வந்துட்டேன். காட்டுக்குள்ள வந்ததும் ஒரு வேடன் என்ன காப்பாத்தினாரு, ஆனா என்ன காப்பாத்தினவரு துரதிருஷ்டவசமா இறந்து போயிட்டாரு. இப்போ என்னுடைய ஊருக்கு போறதுக்கோ காட்டை விட்டு வெளியே போறதுக்கோ எனக்கு வழி தெரியல, எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா? அதே போல என்னுடைய இந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டானா. உன்னுடைய ஊருக்கு போகக்கூடிய வழி இந்த பாதையில போகணும், அதுக்கு முன்னாடி அதே பாதையில ஒரு அரண்மனை வரும், அந்த அரண்மனையில பிறந்திருக்க கூடிய குட்டி இளவரசன் கிட்ட இந்த கேள்வியை கேளு, உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் சொன்ன வழியில போகும்போது அரண்மனை ஒண்ணு வழியில தென்பட்டதாம். அரண்மனைக்குள்ள போனதும் அப்போதான் ஒரு இளவரசன் புதுசா பிறந்திருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டானா. ஒரு குழந்தை எப்படி நமக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட போனவனுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் காத்திருந்ததான். அப்போ அந்த குழந்தை இவனை பார்த்ததும் பேச ஆரம்பிச்சதான். காட்டுக்குள்ள உன்னை காப்பாத்தின வேடன் நான் தான். விலங்குகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கு ஒருவேளை உணவு கொடுத்து என்னோட இருப்பிடத்தை உனக்கு பாதுகாப்பா கொடுத்தேன் இல்லையா, அந்த ஒரு புண்ணியம் இங்க நான் இளவரசனா பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை உணவு கொடுத்ததுக்கு எனக்கே இப்படி ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா, எப்பவுமே பசிச்சிருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கிற உங்க அம்மாவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் சந்தோஷமா தன்னுடைய ஊரை நோக்கி புறப்பட்டானா. தன்னுடைய அம்மாவை சந்திச்சதும் நடந்ததை எல்லாம் சொல்லி, இனிமே நானும் என்னுடைய வாழ்க்கையில இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதும் பசிச்சிருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறதையும் தொடர்ந்து செய்வேமா அப்படின்னு உறுதி கொடுத்தானா. இந்த கதை ஒரு கற்பனையான கதையா இருந்தாலும் கூட ஐயமிட்டு உன் அப்படின்ற ஔவையாருடைய வாக்க நமக்கு நினைவுபடுத்துது. ஆக பகிர்வு என்பது அன்பையும் அறிவையும் மட்டுமல்லாமல் மனிதர்களிடையே நல்ல பண்புகளையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கக்கூடிய நல்ல செயல். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
5: எல்லாருக்கும் தெரியுமே.
4: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு காட்டு வெளியில ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த மந்தையில இருந்து ஆட்டுக்குட்டி ஒண்ணு வழி தவறி ஆடுகளை விட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்துடுச்சு. அங்க இருந்த புல் ரொம்ப சுவையா இருந்ததால ஆட்டுக்குட்டி தன்னையும் மறந்து புல்லு சாப்பிட ஆரம்பிச்சது. தனியே செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டியை ஓனாய் ஒண்ணு கவனிச்சது, அதை பின்தொடர ஆரம்பிச்சது. தக்க நேரத்தில் ஆட்டுக்குட்டி மீது பாயம் முற்பட்டது. ஓனாய் ஒண்ணு தன்னை கொல்ல வர்றத பார்த்ததும் ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளோ பயம். இருந்தாலும் பயத்தை அது வெளியே காட்டிக்கல. ஓனாயை பார்த்ததும், ஓனாயாரே, நீங்க இப்ப என்ன சாப்பிட போறீங்க? இப்போதான் நான் வயிறு நிரம்ப புல்லு சாப்பிட்டேன். இப்போ நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா என்னுடைய ருசி தெரியாது, புல்லுடைய ருசி தான் தெரியும். புல்லு கொஞ்சம் நல்லா செமிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் நல்ல ருசியான உணவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆட்டுக்குட்டியோட இந்த வார்த்தைகளை ஓனாய் நம்பிடுச்சு. அதனால காத்து இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், ஓனாயாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் நடனம் ஆடுறேன்.

நடனம் ஆடும்போது என் வயிற்றுல இருக்கக்கூடிய புல் சீக்கிரமா செரிமானம் ஆயிடும், நான் ஆடலாமா அப்படின்னு அனுமதி கேட்டுதான். சீக்கிரமா ஆட்டுக்குட்டிய சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஓனாய் சரி சரி வேகமாக நடனம் ஆடு அப்படின்னு சொல்லிடுச்சான். நடனம் ஆட ஆரம்பிச்சதும் ஆட்டுக்குட்டிக்கு இன்னொரு யோசனை ஒண்ணு தோணுச்சான். ஓனாய்கிட்ட மறுபடியும் பேசுதான், ஓனாயாரே என் கழுத்துல இருக்கக்கூடிய மணியை கலற்றி உங்ககிட்ட தர்றேன், நீங்க அதை வச்சு ஓசை எழுப்புங்க, அப்போதான் என்னால வேகமா நடனம் ஆட முடியும், வயிற்றுல இருக்கக்கூடிய புல்லும் சீக்கிரமா சிரிச்சிடும், அப்புறம் நீங்களும் என்ன சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் சரி வேகமா அந்த மணியை கொடு அப்படின்னு சொல்லி அந்த மணியை வாங்கி ஓனாயே ஓசை எழுப்ப ஆரம்பிச்சதான். ஓனாய் அந்த மணியை வேகமா அசைக்க மணியில இருந்து பெரிய ஓசை வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்துல ஆட்டுக்குட்டியும் அதை ஏமாற்றக்கூடிய விதமா வேகமா நடனம் ஆடிக்கிட்டே இருந்தது. இந்த ஓசையோட சத்தம் தூரத்துல நின்னுட்டு இருந்த ஆடு மேய்ப்பருக்கு கேட்டுருச்சு. ஆட்டுக்குட்டிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு கண்டுபிடிச்சவரு ஆட்டுக்குட்டியை தேடியபடியே தன் வேட்டை நாய்க்குட்டிகளோட வர்றாரு. வேட்டை நாய்க்குட்டிகள் குறைத்தபடி காட்டுக்குள் ஓடி வர இப்போ ஓனாய்க்கு அவ்வளோ பயம். அந்த இடத்த விட்டு தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடி ஒளிஞ்சிடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால தன்னோட உயிரை காப்பாத்திடுச்சு. ஆமா நேர்களே, எப்படிப்பட்ட ஆபத்தான சூழல் வந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சாலே ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கும். புத்தியோடு செயலாற்றினால் நன்மையே விளையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியமஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்புற வயசு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்க கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களா இருக்கட்டல என்ன கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ஜூலை 3, 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:07 ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாளாக வந்து அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டா, முதல்ல வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 24 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு இல்லை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். அப்புறம் இந்த வெயிலை பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்ம ஊர் வெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, ஐரோப்பாவில் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. ஐரோப்பாவில் நம்ம அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய வெயில்னால் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இரும்பு பொருட்கள், காரோட டயர், செருப்பு இதெல்லாம் அப்படியே உருகி வந்து ஓடுதான். அப்படியே வந்து அந்த வெயில்னால் உருகி உருகி உள்ள அப்படியே அந்த ரோட்டோட தேஞ்சு வந்து போயிட்டுருக்கான். எதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே ஒரு 42 டிகிரி செல்சியஸ் வந்து வெயில் அடிக்குது. அந்த வெயிலே எப்படி எல்லாம் உருகி போகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வெயிலை தாங்குற மாதிரியே தயாரிக்கப்படலையாம். ஏன்னா அங்கே வெயிலே அடிக்காது, நார்மலாக வெயில் அடிக்காது. அங்கே வந்து ரொம்ப ஒரு கம்மியான நேரம் மட்டும்தான் வெயில் அடிக்கும். மிச்ச கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வந்து குளிராகவே இருக்குமா அந்த ஊர். அது திடீர்னு இவ்வளோ வெயிலாக அந்த எல்நினால வெயிலாகவும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ரூடு ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. மேலே ஒரு பெரிய பெரிய டவர்ஸ் மேலே நின்று தண்ணி அடிக்கிறாங்க கீழே இருக்க எல்லாம் நனைஞ்சு போகிறதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் சும்மா சும்மா சாகுமா, அது வந்து வெயிலில் நடந்து போக முடியாமல் வந்து சாகுமா, எல்லாம் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே வந்து உள்ளாகிட்டு இருக்காங்க. இந்த ஐரோப்பா நாடுகளில் அவ்வளோ மக்கள் வந்து எப்படி இந்த வெயில்னா இந்தியர்களால் தாங்க முடியுது அப்படின்னு டவுட்டுக்கே வந்து வந்துடலாம். நம்மனா என்ன எவ்வளோ வெயில் அடித்தாரு, நம்ம வார்டில் வேலையாவது நம்மளே இருப்போம். நம்ம உடம்பு அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட தோலாக இருக்கட்டும் சரி, நம்ம வீடுகளாக இருக்கட்டும் சரி, நம்ம எல்லாமே வெயிலுக்கு எல்லா வெயிலையும் தாங்குற மாதிரி ஏற்படுத்தி வச்சுருப்போம். ஆனால் அவங்களுக்கு வெயிலே இல்லை, அதனால் வெயிலில் தாங்குற மாதிரி எந்த பொருட்களும் அவங்க வந்து உருவாக்கலை. இதுவும் இருக்கண்ணா, அவங்க வீட்டில் யார் வீட்லேயும் ஏசி ஃபேனே இருக்காதான். ஏன்னா குளிர் பிரதேசத்தில் எதுக்கு ஏசி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வாங்கி வைக்காதவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வெயிலில் தாங்க முடியாமல் அவ்வளோ சிரமப்படுறதா வந்து சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு உடல் உபாதைகளும் வந்துட்டுருக்கான். இதுக்கு தான் அவன் சொல்கிறேன், நம்ம ஊர் வெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். நம்மளை எல்லாத்தையும் வந்து தாங்குற மாதிரியே வந்து வச்சிட்ருக்கு. அதனால் வெயிலுக்கு ஒரு நன்றி. அந்த ஐரோப்பாவில் எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகட்டும். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வள்ளூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மற்றும்
5: தெங்காசி
6: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோச எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழகத்தில் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒன்று வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நிச்சயமாக வரும், வரதான் வந்து போகுது. ஏன்னா வந்து ஒரு இப்போதைக்கும் வந்து பார்க்கும்போது ஒரு 7 தொகுதிகளில் வந்து எம்எல்ஏ இல்லை, அவங்களோட பதவிகளை வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாங்க. 7 தொகுதிகள் வந்து இப்போ காலியாக இருந்துருக்கு, அதுக்கான இடைத்தேர்தல் நடத்தியே ஆகிறதுங்கிறது கட்டாயம். அது எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கு. சரி, எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போதைக்கும் அதை வந்து அவங்க கையில் வந்து இருக்கலை. தேர்தல் கமிஷன் வந்து தள்ளி வச்சிட்டாங்க, அந்த தேர்தல்கள் வந்து இப்போ வந்து நடக்காது, இன்னும் சில நாட்கள் கழிச்சு தான் நமக்கான அந்த தேர்தல் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இது அப்படி எம்எல்ஏ இல்லாமல் அந்த தொகுதி எப்படி இருக்கும், ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்டால், அதுக்கான முக்கியமான காரணம் மத்திய பிரதேசத்தில் ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே பதவி வந்து ராஜினாமா பண்ண, ஒருத்தவங்க வந்து இறந்து போக, அது ரொம்ப ஒரு அங்கே கொஞ்சம் முக்கியமான பிரச்சனையாக இருக்க அதை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்து மேலே வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து எடுத்திருக்காங்க. அதனால் இந்த மாதம் 30 தேதிக்குள்ளே வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் வந்து இருக்காது. இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளில் வந்து திரும்ப அதுக்கப்புறம் வரும் அப்படின்னா திருச்சியில் வந்து வரும், அதே மாதிரி மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், கரூர், விராலிமலை இந்த பகுதிகளெல்லாம் வந்து வர வேண்டியது, இந்த மாதத்துக்குள்ளேயே நடக்க வேண்டியது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த மாதிரியான தேர்தல் நடக்க இருக்கிறதுனால அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த மாதமோ இல்லை அதுக்கும் அப்புறம் கூட லேட் ஆகலாம். அதனால் இப்போதைக்கும் எந்த தேர்தலும் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இடைத்தேர்தலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நம்ம இந்த இடைத்தேர்தல் வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஒரு தீர்வு மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்போ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோச எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. நெஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு மொபைல் சிம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு பொருட்கள், நமக்கு நிச்சயமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சிம் ரிலேட்டடான வேலைகள்லாம் சில நாட்கள் வந்து பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்ருக்கும்போது எனக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து வருது, ஒரு பிரச்சனையாக வந்து வருது. ஒரு ஆள் எத்தனை சிம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். எதுக்காக அப்படின்னா நிறைய ஃப்ரீ சிம்ஸ் வந்து வந்து கொடுக்குறதுக்கான ஒரு ஆஃபர் வந்துடும். அந்த மாதிரியான ஃப்ரீ சிம் டைம்ஸ்லாம் வாங்கி இப்படி நிறச்சி வச்சிடும், எவ்வளோ வாங்க முடியுதோ அவ்வளோ வாங்கிடுறோம். ஒவ்வொரு முறையுமே ஃப்ரீ சிம் கொடுக்கும் போது ஒரே ஆள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த சிம் வந்து வாங்கி அவங்களோட ஒருத்தவங்க பேரில் வாங்குவாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, மனைவிக்கு வந்து கொடுப்பாங்க, அண்ணன் தம்பிகளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சிம்மை ஒருத்தவங்க பேரில் வந்து கொடுக்கலாம். சரி, எவ்வளோ எத்தனை சிம்மு ஒரு ஆதார் கார்டை வச்சு வந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மொத்தமாக நம்மளோட இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்புன்னு 9 சிம் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். வாங்கிறதுக்கான அனுமதி இருக்குது, 9 சிம் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறதுக்கான அனுமதி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் சில குறிப்பிட்ட மாநிலங்களில் இந்த காஷ்மீர், அசாம், அங்கெல்லாம் பாதுகாப்பு நலன் கருதி 6 சிம் மட்டும்தான் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளால் ஒரு 9 சிம்முக்கு மேலே வாங்கும்போது கூட அது நம்மளால் வாங்க முடியும். அது ஒரு 14 வரைக்கும் வந்து நீட்டிச்சு வந்து போகலாம், அதுக்கப்புறம் தான் மொத்தமாக இனிமேல் உங்களால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஆனால் 9க்கு மேலே நீங்கள் அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாங்கும்போதும் புதிய சிம் கார்டு எடுக்கும்போது KYC அப்படின்ற ஒரு முறை வந்து இருக்குது, நியூ இயர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தான் வந்து வாங்கணும். நீங்கள் அதுவும் போலியான சிம் யாரும் வாங்கிடக்கூடாது, ஆவணங்களை வந்து தவறாக பயன்படுத்தி வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி என் பேரில் எத்தனை சிம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சஞ்சார் சாத்தி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சஞ்சார் சாத்தினா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் நோ யுவர் மொபைல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் ஒரு இது பாக்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க, அதே மாதிரி அதில் ஒரு ஓடிபி கேட்கும், அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரில், அதாவது இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த நம்பர் ஒரு பேரில் எடுத்துருப்பீங்களா அதே பேரில் எத்தனை நம்பர் வந்து இருக்குது, எத்தனை கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அதிலேயே வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், இதெல்லாம் எனக்கு வேணுமா, எது இது வச்சுக்கிறது, எதை வேணாம்னு டிலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்தா சில நாட்களில் அதுவும் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் உங்கள் பேரில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு குடிமகனாக இதுதான் இது எனக்கு வந்து 9 வந்து வாங்கணும்னா நான் 9 வாங்க மாட்டேன், எனக்கு தேவை 1 இல்லை வீட்டுக்கு 2 ஒரு 3-4 வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுங்க. யாரும் வந்து ஒரு 4 சிம்முக்கு மேலே வந்து வாங்கி பயன்படுத்த வேணா, அது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தேவையில்லை, நம்மளுக்கு தேவை தானா அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃப்ரீங்கிறது முக்கியம் இல்லை, தேவைங்கிறதான் முக்கியம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 இருக்கும் பேசப்படுது. தங்கம் நேற்று சாயங்காலம் முழுக்க வந்து நாங்கள் தங்கத்தோட விலை வந்து ஒவ்வொரு மணி நேரமும் வந்து உயர்ந்துட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு உயருது, திடீர்னு குறையுது. நேற்று நிறைய தடவை வந்து உயர்ந்து குறைஞ்சு உயர்ந்து குறைஞ்சுன்னு ஒரு விளையாட்டாகவே வந்துருந்தது. சரி, கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,964 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,400 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொண்ணுங்கிறதுனால 22 கேரட் 1,07,200 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததா இந்த நீட் தேர்வுனா எழுதிட்டு வந்து இப்போ காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, உங்களுக்கான ஒரு தகவல் என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரிகளே வந்து வெளியிட்டிருக்காங்க, வர 20ஆம் தேதிக்குள்ளே நீட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம் வந்து எழுதி அது கேன்சல் ஆகிட்டு போஸ்ட்போன் ஆகிட்டு திரும்ப வந்து எக்ஸாம் எழுதி அதுக்காகவும் ப்ரெஷரோடு வந்து காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக வந்து வரும், வர 20ஆம் தேதிக்குள்ளே அந்த ரிசல்ட் வந்துடும், நல்ல ஒரு சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்படுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்ற

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ சமீப காலமாக இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்துட்டு இருக்குல்லையா, இது நடக்கிற சமயத்தெல்லாம் தெரியுது நம்ம ஊருக்குள்ளே கால்பந்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இருக்கா, இவ்வளோ பேர் வந்து கால்பந்து பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியுது கால்பந்து நடந்துட்டுருக்கு, அது இத்தனை அணிகள் வந்து இருக்குது, இதுதான் இந்த அணியோட கேப்டன், இதுலேருந்து இத்தனை வீரர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்கு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியம் தான், எப்படி கால்பந்து தான் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கால்பந்து பற்றி ஒன்றுமே சொல்லித்தரல, இப்போ தான் சமீப காலமாக வந்து சும்மா நம்ம வந்து அங்கங்கே படிக்கிறது பார்க்குறது அதை வச்சு இவங்க இந்த டீம் இவங்க இந்த டீமில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியும். அதனால் இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க, விளையாட வந்து ஆசைப்பட்றாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துனாங்க, ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்துனாங்க, அதுவும் ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு மட்டும் இல்லாமல் மற்ற விளையாட்டுகள் மேலேயும் எல்லா வீரர்களும் வந்து ஒரு கவனம் செலுத்தி அதுலேயும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆசையாக ஒரு கனவோடு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். சரி, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது உலகக்கோப்பை கால்பந்தில் ரவுண்ட் 32 அப்படின்ற ஒரு சுற்று வந்து நடந்துகிட்ருக்கு. ரவுண்ட் 32 அப்படிங்கிறது ஏற்கனவே 48 அணிகள் வந்தாங்க, அதில் ஒரு 3 அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்து அது எல்லாம் வந்து நல்லா விளையாண்டு முடித்து அதுலேருந்து சில அணிகளை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய 32 அணிகளுக்கான நாக் அவுட் முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த சுற்றுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 16 அணிகளாக வந்து விளையாண்டாங்க. அதில் வந்து வெற்றி பெற்ற 16 பேரும் ரவுண்ட் 16 அப்படின்ற அந்த 16 பேர் இருக்கக்கூடிய அந்த போட்டிக்கு வந்து போவாங்க. அதில் இப்போ இது வரைக்கும் 5 அணிகளை வந்து வெற்றி பெற்று வந்து போயிருக்காங்க. அடுத்தடுத்த அணிகளுக்கு இன்றைக்கு போட்டிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும், நேரம் போட்டிகள்லாம் தொடங்கி நடந்துகிட்ருக்கும். அந்த அணிகள் விளையாண்டு ஜெயிச்சு அவங்களோட அணியை அடுத்த சுற்றுக்கு வந்து கூட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். மொத்தமாக 8 போட்டிகள் வந்து நடக்கிறதுக்கு 2 அணிகளுக்குள்ளே 16 அணிகள் வந்து விளையாடுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அரையிறுதிக்கு வந்து போவாங்க, இல்லை காலிறுதிக்கு வந்து போவாங்க. காலிறுதியில் ஜெயிக்கிறவங்க அரையிறுதிக்கு வந்து போவாங்க, அதுக்கப்புறம் இறுதி போட்டிகள் வந்திருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு வந்து ஃபேவரட்டான டீம்கள் வந்து இருக்கும், அணிகளில் வந்துருக்கும். உங்களோட அணிகள் எல்லாம் ஜெயிச்சு அவங்க வந்து போகட்டும். இப்போ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: அவர் சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. அந்த குக்கி வந்து மாத்தி வேற ஒரு குக்கி இந்த ஹாஸ்டல்ல போட்டிருக்காங்க. அங்க தமிழர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்கு. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாம வெப்பில போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமல்ல அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்கு விடுதிகள்
1: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்தப் புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: இதுவரை கையில்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு

0: நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு. அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பாக்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம கூட இன்றைக்கான மீன் நிலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் அணைஞ்சிட்டாங்க. வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா கடலோசை எஃப்எம் சார்ல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடலாமா?
0: போயிடலாண்ணே.
1: ஆமா, இன்னைக்கு காலை நிலவரப்புறம் வந்துகிட்டு நிறைய வல்லங்களும் போகல, மண்டபமும் போட்டு போகல, யாவரிகளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் மீன் வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு நிலவரம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போலாம். பாற மீன் 350 ரேஞ்சுக்கு ஒரு லைன் போச்சு, 450 ரேஞ்சுக்கு ஒரு லைனுக்கு போச்சு, அப்புறம் 300 ரேஞ்சுக்கு வச்சு சின்ன தரமான பாறைகள் போச்சு. கொஞ்சம் பண்ணா மீன் வந்துகிட்டு 130 ரூபா 140 ரூபா ரேஞ்சில போச்சு. அடுத்து கொஞ்சம் மாவுளை வந்து 450 ரூபா ரேஞ்சில ஒரு லைன் போச்சு. இது ஏலக்கடை பகுதி இல்லை, ஏன்னா மாவுளாவெல்லாம் வந்து நல்ல சைஸ் மாவுளாலாம் விலை கூட, அது ஒரு சைஸ் இப்படி வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஓரா மீன் வந்துச்சு, ஓரா மீன் 110 ரூபா 120 ரூபா ரேஞ்சில வித்துச்சு. குமுளா மீன் 160 ரூபாயிலிருந்து 170 ரூபாய்க்கு போச்சு அந்த மீன். அடுத்து ஊடக மீன் எல்லாம் பரு ஊடகம் கொஞ்சம் வந்துச்சு. பரு ஊடகம் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா, அப்படி வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மற்ற இடங்களில் போகிறதுனால இங்கே வந்து போச்சு. ஊடகம் வந்து ஒரு 270 ரூபாய் 280 ரூபாய் போச்சு நல்ல பரு ஊடகம். அதே மாதிரி சூட மீன் வந்துச்சு, சூட மீன் வந்து 80 ரூபா ரேஞ்சுக்கு வித்துச்சு. அதில் உள்ள கொஞ்சம் பரிமீன் ஐட்டம் இந்த நகரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 200 ரூபா ரேஞ்சுக்கு வித்துச்சு. இந்த அளவுக்கு தான் மீன்கள் வந்திருக்கு. அடுத்து நம்ம சொல்ல போகிறது கொஞ்சம் பாரி மீன் ஐட்டம், கொஞ்சம் இந்த கலப்பட ஹோட்டல் பீஸுகள்லாம் வந்து ஒரு 160 ரூபா ரேஞ்சுக்கு வித்துருக்கு சவரே. இவ்வளவுதான் வந்திருக்கு. வியாபாரிகளும் கொஞ்சமா தான் வந்தாங்க, கொஞ்சமா தான் மீன் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய சொல்லிக்கலாம்.
0: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா தகவலுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்ற நிலவரத்தை வந்து கொடுத்தாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள்

0: மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுல முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போகலாம். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில், சில மாதங்களில் நமக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு, எல்லாரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து கிடச்சிடக்கூடிய வேலை கிடையாது. நிறைய நீங்கள் வந்து படிக்கிறோம், உங்களோட எஃபர்ட் வந்து நிறைய வந்து போடணும். அதுக்கப்புறம் குரூப் 2 இருக்குது, குரூப் 3 இருக்குது, 4, 5, 6, 7, 8 எட்டு வரைக்கும் இந்த குரூப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு சீட், நல்ல ஒரு சீட், நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி பதவி அப்படின்னா நீங்கள் உட்காந்து படிக்கணும். படிக்கிறத தவிர எதுவுமே நமக்கு வந்து கை கொடுக்காது. நல்லா உட்காந்து எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனால் உதறி தள்ளிட்டு உட்காந்து படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். உட்காந்து படிங்க, நேரத்தை ஒதுக்குங்க. நிறைய நேரம் உங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது, எக்கச்சக்கமான டைம் வந்துருக்கு. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டை அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா டைம் வந்துருக்கு. உட்காந்து படித்து ஒரு அதிகாரி ஆகிறதுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்குங்க. அதிகாரி ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிகாரியாக மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது, அதனால் ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வந்தால் வெளியிட்டால் ஒரு தடவை எழுதி பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் எழுதுங்க. இந்த வாரத்துக்களோட இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நின்றிருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இன கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சிவ மக்களே.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசிய உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
2: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் கோட்டத்தில் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
5: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஏரியன் ஈரோடுல ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபிடிச்சு. அதை அட்டன் பண்றதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியா நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
6: ஐம் சிவப்பிரியா, SSCPA மேட்டுப்பாளையம் செக்ஷன், CDO செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து DRM சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட CDO செக்ஷன்ல PRB மாடல் லிங்க் 6 சென்டிமீட்டர்ஸ் பண்ணிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்க ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்டு இது பண்ணிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், சோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் CPF செக்ஷனுக்கு டெடிகேட். இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். சோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்க அக்யூரேட்டா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணி அது நாங்க டைம் வந்து டிலே பண்ணாம பர்ஃபெக்டா முடிக்கிறதுக்கு டீமா ஒர்க் பண்ணிருக்கு. ஆக்சுவலா இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன். இது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமு ட்ரெயின்ஸ்ல டீல் பண்றதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரும் வந்து ரீமாடல் பண்ணிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு C.R. பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மலர என்னுடைய வாழ்த்துக்களோடு நம்ம தங்கமான வாழ்த்துக்கு நேரமாச்சு. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. முதுமையை தீர்மானிப்பது வயது அல்ல, வழிமுறைகள். ஏனென்றால் நம்மளுடைய சாப்பாடுகள், நம்மளுடைய பழக்க பழக்கங்கள், நம்மளுடைய வேலைகள், நம்ம சின்ன பிள்ளைகள் பார்க்குற வேலைகள்லாம், இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நடை. அதாவது நம்மளும் நடக்கணும் மற்றும் வந்து நிறையா இருக்குது நம்ம வழிமுறை. நம்ம வந்து சின்ன பிள்ளையாகவே எப்போவுமே இருக்கணும்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு வயதே தடை இல்லை. மொத்தத்தில் நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப இருக்கணும். தன்னம்பிக்கை ரொம்ப இருந்துச்சுன்னா 100 வயசு ஆட்கள் கூட 20 வயசு மாதிரி மாறலாம். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து வழிமுறை வழி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அதுக்குள்ள நிறைய பேர் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: வணக்கம் தங்கமான தங்கமானனுக்கு இனிய காலை வணக்கம். கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள். ஐயா பாக்கியராஜ் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக அவர் நடித்த படத்திலிருந்து மௌன கீதங்கள், இந்த படத்திலிருந்து மூக்குத்தி பூமையிலே காத்து உக்காந்து பேசுதமா, இந்த பாட்டை அனைவருக்காகவும் ஒளிபரப்பு செய்யவும். நன்றி வணக்கம்.
1: நன்றி. கடலாடி வட்டம் சவரியார் வட்டணத்திலேருந்து ராபர்ட் அவங்க தான் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் மௌன கீதங்கள் அந்த படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து பிரித்திக்ஷா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு நல்ல பாடல் ரஜினிகாந்த் படத்திலேருந்து தனிக்காட் ராஜா, ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் நடித்த ஒரு பாட்டில் இருந்து ஒரு பாடம் கேட்டிருக்காங்க. கடலோசைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வருது தொடர்ந்து. வாழ்த்துக்களோட வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: ஆகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாயம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 9:26. இந்தியாவிலேயே வந்து மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மிக பெரிய மாவட்டம் குஜராத்தில் இருக்கிற ஹச் மாவட்டம். அதுதான் வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய மாவட்டம். பாலைவனம்னா பெரும்பாலும் மணலாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து வெள்ளை உப்பு பாலைவனம், அதாவது வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா. இது வந்து சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 45,674 கிலோமீட்டர் இருக்கான். ஸோ நீளமான நல்ல பெரிய மாவட்டம் இந்தியாவிலேயே இந்த மாவட்டம் தானா அப்படிங்கிற ஒரு தகவலோடு அடுத்து ஹரிஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சக்கரை நிலவின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜெமீராணி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கமும் கடலோசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கிற ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. மண்ணுக்கு ஏற்ற பொண்ணு அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து சியாம்லா தேவி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஈரோடில் இருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு மலேசியா வாசுதேவன் எஸ்பி ஜெயலலிதா அவங்க குரலில் சங்கர் குரு அப்படிங்கிற ஒரு படத்துலையும் பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஒன்பது மணி 40

அஞ்சு நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு தாங்க. அடுத்து வந்து அந்தோனி, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன், சுசீலா குரன் நினைக்கிறேன், தியாகம் படத்திலிருந்து. அடுத்து பாக்கியா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. செந்தூரப்பூவே அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, கிளியே அப்படிங்கிற ஒரு பாடல். இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு தினம், அதாவது ஈசன் த்ரோ பிளாஸ்டிக் ஒழிப்பு தினம். ஒரு முறை நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. இந்த பிளாஸ்டிக்கை பற்றி தான் இன்றைக்கி நேசகரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா அவங்க வந்திருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கினால் என்னென்ன கெடுதல் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்குருவாங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு திருப்பி அவங்களுக்கு நீங்கள் பதிலை சொல்லி அழகழகான பாடல்களை அள்ளி செல்லுங்கள் மக்களே. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன்னா இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு என்ன சிறப்பான தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கான சிறப்பான தினம்னு கூட சொல்லலாம். அது என்ன பிளாஸ்டிக் மட்டும் தானே வாரம் வாரம் வருது அப்படின்னு தோணலாம். ஆனால் இன்றைக்கு வந்து சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத ஒரு தினம். பிளாஸ்டிக்கோட மாசுபாட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் அந்த ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடுகளை தவிர்க்கிறதுக்காக ஊக்குவிக்கிற வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 3 அன்னைக்குன்னு சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினமாக வந்து ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்ணுறதை வந்து தடை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் நிறைய பேர்கிட்டருந்து வரும்போது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியுமே நம்ம கூட சேர்ந்து வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பை அப்படின்றது காலையில் நம்ம வந்து அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுலேருந்து நைட்டு வந்து வீட்டுக்கு ஏதாவது பழங்கள் காய்கறி இப்படின்னு வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நம்மளோட அந்த அன்றாட வாழ்க்கையில் பிளாஸ்டிக் பை அப்படின்றத ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் 2022 பிளாஸ்டிக் பைகளை முழுமையாக தடை செஞ்ச ஒரு நாடுமே இருக்குது. எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்காள தேசம் தான். அவங்க தான் முதல் முதல்ல 2022 பிளாஸ்டிக் பை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொத்த நாட்டிலையுமே தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த ஐடியாவும் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற நாடுகளும் வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதில் இந்தியாவுமே ஒன்று. இந்தியா அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகளில் பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ஒரு தினத்தை வலியுறுத்தி தான் இன்னைக்கான சர்வதேச பிளாஸ்டிக் பயிரிடா தினம் அப்படின்றது ஃபாலோ பண்ணப்படுது. இந்த தினம் கண்டிப்பாக ஒரு ஐநா சபையால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் அப்படி கிடையாது. பேக் ஃப்ரீ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அமைப்பால் எடுத்த ஒரு முயற்சி தான் இன்றைக்கான தினம். என்ன தான் இந்த அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாலும் ஜீரோ வேஸ்ட் யூரோப்பா அப்படின்ற அமைப்போட முதல் உறுப்பினரான ரெஸ்ரோ அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு தினத்தையுமே தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளாஸ்டிக் பயிலா தினத்தில் நாம் எதை பற்றி இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க, பிளாஸ்டிக் பைகளை முழுமையாக தவிர்க்கிறது அப்படின்றது இந்த ஒரு காலத்தில், அதாவது இந்த ஒரு வேகமான உலகத்தில் அது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் அயன் படத்துல இருந்தும் சூப்பரான பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:17. ஃபேஸ்புக் இல்லாத ஒரு நாளையோ, இல்லை பைக் யூஸ் பண்ணாமல் ஒரு நாளையோ, ஏன் மற்றவங்களோட பேசாமல் கூட ஒரு நாளை அப்படியே கடந்து போயிடலாம். ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன கேள்விக்குறி அப்படின்றது வரும். ஏன்னா காலையிலேருந்து நாம் வந்து பல் விளக்குற அந்த ப்ரெஷ்ஷில் தொடங்கி நம்ம நைட்டு வந்து இந்த ஃபோனை சார்ஜ் போடுற மொபைல் சார்ஜர் வர யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாள் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. பிளாஸ்டிக் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து வந்த விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்றத அதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்ததுக்கு பின்னாடி நிறைய கதைகள் அப்படின்றது சொல்லப்படுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, இந்த பிளாஸ்டிக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி நிறைய பொருட்கள் வந்து யூஸ் பண்ணது என்னமோ, இந்த யானையோட தந்தம் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பில்லியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கும் இல்லையா, ஒரு டேபிளில் வந்து இந்த பால்லாம் வச்சு அதை வந்து குச்சியால் தள்ளி விடுவாங்க ஒரு குழிக்குள்ள. ஸோ அதை தான் வந்து பில்லியர்ட்ஸ் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது விளையாட அந்த பந்துகளை வந்து தந்தத்தினால வந்து செஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே அதுதான் வந்து தந்தம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியே போச்சு அப்படின்னா இருக்கிற யானையெல்லாம் போதாதே, அதுக்கு ஒரு மாற்று வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக கண்டுபிடிச்சது தான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வந்து ஒன்றும் மரம் மாதிரிலாம் கிடையாது, அது வளர அதிக காலம் அப்படின்றதுலாம் தேவைப்படலை. இந்த 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே பிளாஸ்டிக் சீப்பு அப்படின்றது ரொம்ப வந்து குறைஞ்ச விலையில தான் எல்லா மக்களுக்குமே கிடச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம சட்டையோட பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் அப்போலேருந்து இப்போ வர வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ பொருட்கள் வந்தாலும் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே அந்த காலத்தில் இல்லை. சரி, அது எப்படி அப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது, 2ஆம் உலகப் போர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கு பின்னாடி எப்படி 2ஆம் உலகப் போர் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்க. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:30. இன்னைக்கான இந்த சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினத்துல நாமளுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது உங்களுடைய வீடுகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு அவசரமான ஒரு உலகத்துல பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தவிர்க்க முடியுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த பிளாஸ்டிக் உருவானதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருந்துருக்க மாட்டோம். அப்படி ஒன்று தான் இந்த பிளாஸ்டிக் உருவாக வந்து 2nd World War காரணமாக இருந்துச்சு அப்படின்னு கூட கடைசியில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2nd World War நடந்த ஒரு சமயத்தில் தான் பிளாஸ்டிக்கோட தேவையுமே அதிகமாயிருக்குது. அதாவது தேவை மட்டும் கிடையாது, தயாரிப்புமே அதிகமாயிருந்துச்சு. இது என்ன அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்லேருந்து பேசுகிறேன். நலமா?
2: சூப்பராக இருக்கேங்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேப்பா.
2: ஓகேக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீடுகளில் பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க?
3: நிச்சயமா எல்லாரும் நம்ம பிளாஸ்டிக்கு ஒரு அடிமையாவே ஆயிட்டோம்னா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போ. ஆனாலும் இப்ப வந்து பயன்படுத்த கூடாதுன்னு தெரிஞ்ச பின்னாடி நாம முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிச்சிட்டு வந்தாதான் எல்லாருக்குமே நல்லது, நம்ம உடம்புக்கும் சரி மண்ணுக்கும் சரி நல்லதா இருக்கும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்க இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பிளாஸ்டிக்ல இருந்தது இப்பெல்லாம் ஸ்டீல்ல
2: மாத்திட்டேன்.
3: அப்புறம் இதை விட நம்ம முக்கியமா சொல்லணும்னு பார்த்தா கடை, எங்க கடையிலதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்ப கேரி வர்றவங்க பாத்தீங்கன்னாக்கா கேரி பேக் இல்லாம பொருளே வாங்க மாட்டேன்றாங்க
2: கண்டிப்பாக.
3: ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயே நாங்க கேரி பேக் உபயோகப்படுத்துறத நிறுத்திட்டோம்.
2: நீங்களே வந்து சொல்லிட்டீங்க எங்க கடைக்கு வர்றதுனா இந்த மாதிரி துணி பை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
3: ஆனா கேட்க மாட்டேன்றாங்க ஜனங்க. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க நாங்க இந்த மாதிரி சொல்லக்குள்ள பொருளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சரிப்பா நீங்க எங்க பிடிக்குதோ அங்க போய் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு வியாபாரம் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய வியாபாரம் மிஸ் பண்ணிருக்கோம் இதனால.
2: ஓகேக்கா, இது ஒரு நல்ல முயற்சி. ஒன்று பிளாஸ்டிக் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரியா நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க, அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்க்கா.
3: அப்படி இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க எப்படி உபயோகப்படுத்துறோம் கடைகள்ல பாத்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து அந்த கவர் போட்டு வர குடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேக்கிங் வர கவர்கள் வச்சுதான் நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க இப்ப எல்லா ஜனங்க எங்க கடைக்கு வரவங்க பழகிட்டாங்க, இவங்க குடுக்க மாட்டாங்க கேரி பேக் இவங்க உபயோகப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடுக்குற கவர்ல பேசாம வாங்கிட்டு போடுவோம். எங்க கிட்ட இல்லைனாக்கா ஏதோ ஒரு கவர் போட்டு கொடுங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அளவுக்கு
2: மாறிட்டாங்க.
3: நாங்க சொல்லுவோம் எல்லாம் குடுக்கறாங்கப்பா அவங்க, அத பத்தி எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க குடுக்கறது இல்ல எங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் இப்ப பாப்பாங்க சரின்னு சொல்லிட்டு பேசாம எடுத்து போட்டுப்பாங்க பையில.
2: ஓகேக்கா பரவாயில்ல, என்னதான் வியாபாரமே இல்லாட்டாலும் வந்து ஒரு சூப்பரான முயற்சி வந்து எடுத்திருக்கீங்க, அதாவது உங்களுடைய அந்த ஒரு தொழிலுக்கு. இது மட்டும் கிடையாது, உங்களுடைய இந்த ஒரு அவசர காலத்துல நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து தவிர்க்கிறது சாத்தியமா?
3: முடியும், அந்த காலத்துல நம்ம வந்து பிளாஸ்டிக்கோடைய இருந்தோம் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடை வச்சிருந்தாங்கன்னாக்கா இப்ப பொருட்கள் வந்து நியூஸ் பேப்பர்ல கவர் வச்சிருப்பாங்க, இல்ல பொட்டணம் அடிச்சு கொடுப்பாங்க. இப்ப வச்சிருக்கிற கடைக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா பொட்டணம் அடிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவேன் நானு. என்னக்கா அதுக்கு அந்த பொட்டணம் அடிக்கிறது தெரியாதவங்க அவங்களுக்கு இப்ப வந்து ஈஸியா மடிச்சு பேக்கிங்ல போட்டு சீல் பண்ணி கொடுக்கறதோ இல்ல முடி போட்டு கொடுக்கறதோ வேலை முடிஞ்சிருது. இப்படி அவங்க பழகிட்டாங்க. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல இருந்து கடை வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் பொட்டணம் கட்டுறது சாதாரணமா நாங்க எல்லாம் கட்டிடுவோம் பேப்பர்ல.
2: ஓகே,
3: நானும் சரியா கணவரும் சரியா கால் கிலோ அரை கிலோ கூட நாங்க நியூஸ் பேப்பர் கொடுத்து கட்ட சொன்னா நாங்களே கட்டிடுவோம் ஈஸியா.
2: சூப்பர் கா. சோ அந்த ஒரு முயற்சி எடுத்தா இது சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க.
3: ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு நான் பொருட்கள் இப்ப எல்லாமே கம்பெனி ஐட்டம் பிராண்டட் இதெல்லாம் வர்றதுக்குள்ள எல்லாம் பேக்கிங்லதான் வருது. அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்தாக்க அதை கட் பண்ணி நான் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு அந்த கவர் அப்படியே நான் கடைக்கு கொண்டு போயிடும். ஏன்னாக்கா கடையில எங்களுக்கு தேவைப்படுது இல்லையா. இப்ப எக் வாங்க வர்றாங்கனாக்கா அதை பேக் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி கவர்கள்ல போட்டு கொடுத்துருவோம் நாங்க.
2: ஓகே, சூப்பரான ஒரு முயற்சிகளை உங்களுடைய சார்பா எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். என்ன படத்துல இருந்து என்ன பாடல்கா வேணும்?
3: எனக்கு வந்து ஆசை படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த பாட்டு வேணும்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றிக்கா.
3: நன்றிப்பா.
2: நம்ம வசந்தி ரங்கநாதன் அக்கா வந்து என்னதான் வந்து கண்டிப்பா எங்களுடைய கடைக்கு வந்தாலும் நீங்க வந்து பையும் வந்து கொண்டுட்டு தான் வரணும், இல்லை நாங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டிருக்காங்க. கண்டிப்பா பிளாஸ்டிக்கை வந்து இந்த காலத்துல தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்காவுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய கருத்தா இந்த காலத்துல பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கப்படுறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே தாராளமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் மனம் விரும்புதே உன்னை அந்த ஒரு படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:47 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பேர் லெவின், தங்கச்சி மடம் சூசைட் ஓட்டல இருந்து பேசுறேன்.
5: ஓகே. நான் எப்படி நான் இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: சூப்பர் அண்ணா. இப்ப நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க அண்ணா?
6: நான் கடல் தொழில் போறேன், மீன் பிடிக்கிறேன்.
5: ஓகே. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து குட்டி குட்டியான சின்ன சின்ன பொருட்கள் எடுத்துட்டு போக பிளாஸ்டிக் பைகளை தான் பெருமளவுல பயன்படுத்துவீங்க. ஓகே. அந்த பிளாஸ்டிக் பைகளை எடுத்துட்டு போறீங்கல்ல, கண்டிப்பா அதை வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்களா, இல்ல அதை வந்து என்ன பண்ணுவீங்க?
6: சமையல் பண்ற இடங்கள்ல சேர்த்து வைப்போம். கரைய வந்ததுக்கு அப்புறம் அது கடல்ல தான் போடுற மாதிரி அவர் சொல்ல வரும், கரைய போய் கீழே போட மாட்டோம்.
5: ஓகே.
6: அதுக்குன்னு தனியா ஒரு டஸ்பின் வச்சு அதை கொண்டு போய் கீழே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா முயற்சி பண்ண மாட்டோம். நம்ம ஒரு ஆள் முயற்சி பண்ணோம்னா மற்ற ஆளுக்கு இது என்ன குப்பை மூலமா சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரியா சொல்லலையே நம்ம தவிர்க்க முடியாது.
5: கண்டிப்பா. நான் என்னதான் நம்ம வந்து மாறி நினைச்சாலும் அதுலயுமே ஒரு சில சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்களுடைய வீடுகள்ல அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க ஏதாவது?
6: அந்த மாதிரியா எடுத்திருக்கோம். வீடுகள்ல நம்ம ஏதாவது கடையில இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறோம்னா அந்த பொருட்களை ஊரா சேர்த்து வச்சு ஏதாவது பள்ளம் தோண்டி பேசுறோம், இல்லைன்னா எங்கேயாவது குப்பையில ஒண்ணு போய் கொட்டுற மாதிரியா உள்ள இருக்குதான் செய்யுது.
5: ஓகேண்ணா.
6: நாங்க வெளியில போயிட்டு வரும்போது பைய எதுவும் கொண்டு போக முடியாது. இப்ப கடலுக்கு போயிட்டு வரோம், அந்த நேரங்களை நாங்க எம்டியா பைய வச்சுக்கிட்டு கொண்டு போய் கடையில ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு அங்காடி ஜாமான் ஏதாச்சும் வாங்குறதா நாங்க போய் அந்த பைய தூக்கிட்டு தெரிய முடியாது.
5: கண்டிப்பா.
6: சம்டம் எங்கேயாச்சும் போயிட்டு வர நேரங்கள்ல வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கடையில வந்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் பையில தான் குடுக்குறாங்க. அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. இந்த தங்கச்சி மரத்துல கூட ஒரு நெய்தல் ஹோட்டல் பக்கத்துல இப்ப பழகொட்டின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, அங்க கூட போய் சாப்பாடு வாங்க போனேன். அவங்க ஒரு காகித கவர்ல கொடுத்தாங்க.
5: ஓகே.
6: அது ஒரு நல்ல சூப்பரான விஷயம். அந்த மாதிரி எல்லா கடையிலயும் கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு.
5: ஓகே. நான் சூப்பரான ஒரு தகவலையுமே கொடுத்துருக்கீங்க. இப்ப உங்களுடைய வீடுகள்ல பிளாஸ்டிக்கு பதிலா நாங்க வந்து இப்ப இந்த ஒரு பொருளுக்கு மாறி இருக்கோம். இப்ப நிறைய பேர் வீட்டுல பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா சில்வர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி உங்க வீடுகள்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கா?
6: கண்டிப்பா. என் பிள்ளைகளுக்கு தான் வாட்டர் கேனுக்கு போதுல அந்த சில்வர் கலர்ல இருக்குல்ல அந்த இதான் கொடுத்து விடுறேன்.
5: ஓகேண்ணா.
6: எங்க வீட்டுக்காரமே அதெல்லாம் குடிக்க கூடாது, கொள்ள கூட. நம்ம வீட்டுல பிரிட்ஜ்ல தண்ணி வச்சு குடிக்கிறது கூட அந்த பிளாஸ்டிக் கேன் அது தராங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுறது அந்த சில்வர் வாட்டர் கேன்ல தான் கொடுத்து விடுறோம்.
5: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு அவசர காலத்துல பிளாஸ்டிக் வந்து அந்த கவர்களை பயன்படுத்தாம இருக்கிறது, அது ஒரு சாத்தியமான விஷயமா இல்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா?
6: கண்டிப்பா சாத்தியம் இல்லாத விஷயம் தான், தவிர்க்க முடியாது. நம்ம தீவுக்குள்ள வந்துகிட்டு இப்ப யாருமே தவிர்க்க முடியாதுன்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆனா மக்கள் நினைச்சா கண்டிப்பா தவிர்க்கலாம்.
5: கண்டிப்பா அந்த ஒரு பயன்பாட்டை குறைச்சிக்கலாம்.
6: ஆமா.
5: ஓகே. நான் ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: செம்பருத்தி படத்துல இருந்து கடலிலே தனிமையில் போனாலும்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றி அண்ணா. தங்கச்சி மடத்துல இருந்து லெபின் அண்ணா வந்து அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராகவே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கடலுக்கு வந்து நம்ம குட்டி குட்டி அந்த மசாலா பொருட்களாக இருக்கட்டும், இல்லை காய்கறி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பிளாஸ்டிக் கவர்களில் தான் கொண்டு போவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கரையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்ம மீனவர்கள் நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததான் வந்து செம்பருத்தி படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கு வந்து சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம். ஸோ அதை பத்தின பல தகவல்களை நம்ம நேயர்கள் வாயிலாக நாமளுமே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
3: கரவசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.
2: சூப்பர்ணா.
3: இப்போ தனிமத்தில் கரவசிரியர்கள்.
2: ஓகே, நான் அப்ப வந்து இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கடைகள்ல இப்ப வந்து பொருட்கள் கொடுக்க பிளாஸ்டிக் பைகளை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
3: உங்களுடைய
2: கடைகள்ல பிளாஸ்டிக் பை வந்து யூஸ் பண்றது இல்ல?
3: யூஸ் பண்றது இல்ல. வச்சிருக்கேன், ரொம்ப வச்சுக்கிறது இல்ல. தேவைக்கு வந்து அதிகமா நியூஸ் பேப்பர் வந்து கவரா பேக் பண்ணிக்கிறது வீட்டுல.
2: செய்தித்தாள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. சாத்தியமான ஒரு விஷயமா?
3: என்னவா
2: இருக்கும்?
3: என்ன
2: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: விஜய்
2: கண்டிப்பா குடுத்துடலானா. நன்றி அண்ணா. தங்கச்சி மடத்துல இருந்து நம்ம மீரான் யோசப் அண்ணா தான் வந்து அவங்களுடைய ஒரு அனுபவத்தையும் சரி அவங்களுடைய கடைகள்ல இதுவரைக்கும் பிளாஸ்டிக் கவர்கள் வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய கடைகள்ல வந்து இப்ப வந்து நம்மளுடைய ஊர்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரில. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வந்து அப்படியே நிறைய பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், எங்கே போனாலும் வந்து பை எடுத்துட்டு போறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது காணாமல் போன மாதிரி இருந்தது. பட் அண்ணா சொன்னதுலேருந்து பரவாயில்ல, நம்ம ஊர்லேயுமே இன்னும் நிறைய கடைகள்ல பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் எப்போ வந்துச்சு அப்படின்னு கடைசியா நான் ஒரு விஷயமுமே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது 2nd World War நடந்த சமயத்துலதான் பிளாஸ்டிக்கோட தேவையுமே அதிகமாச்சு, தயாரிப்புமே அதிகமாச்சு. ஸோ அந்த ஒரு டைம்ல மிலிட்ரியில வந்து அதிகமான பிளாஸ்டிக் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அப்ப வந்து காசு ரொம்ப கம்மி, தயாரிக்கவும் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ போரோட முடிவுல பிளாஸ்டிக் நிறுவனங்களோட உற்பத்தியுமே அதிகமாச்சு, ஆனா வந்து தேவை அப்படின்றது மக்கள் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிளாஸ்டிக் நிறுவனங்கள் வந்து இந்த பார்பி பொம்மைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட உற்பத்தியை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிதான் லாபத்தை மெயின்டைன் பண்ண பிளாஸ்டிக் வந்து எல்லா ஏரியாக்கள்லையும் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு சின்ன கிராமம் வரைக்கும் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம தினசரி வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ வந்து அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வீடுகளில் நீங்க எந்த மாதிரியான ஒரு மாற்று பொருட்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாட்ஷா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலும் நம்ம மீரான் யோசஃபானா கிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான், ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:22. எந்த ஒரு விஷயம் பல வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்ரி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் ஆச்சோ அதுவே பல வருஷம் கழிச்சு 100 வருஷத்துக்கான ஒரு பிரச்சனையாகவே வந்து நிற்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதுவரை தயாரிக்கப்பட்ட எல்லா பிளாஸ்டிக்குமே இன்னுமே இருக்குது. அதாவது எந்த ஒரு காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து வச்ச பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இப்போ புதுசு புதுசாக நிறையா வந்து அப்டேட்டட் வேர்ஷனில் தான் வந்துட்டே இருக்குதே தவிர அது குறைஞ்ச மாதிரி தெரியலை, இன்னும் 500 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கோட அளவு அப்படின்றது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அதிகமாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போலாம் வந்து பறவைகள் கூட இருக்குது இல்லையா, தன்னோட கூட்டை வந்து எப்படிலாம் கட்டும் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் கேட்டோம்னா நிறைய இந்த வைக்கோல் புள்ளதுக்கு அப்புறம் நிறைய முள் இந்த மாதிரியான சொல்ல போனால் துணி இந்த மாதிரி பல விஷயங்களில் கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பதிலாகவே இன்னும் வருங்காலத்தில் பிளாஸ்டிக்ல இருந்துலாம் கட்டுது அப்படின்னு கூட வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நிறையா பறவைகளுமே கூடுகளை வந்து பிளாஸ்டிக் வழியாக தான் கட்டுது அப்படின்ற ஒரு தகவலுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த பசிபிக் பெருங்கடலோட ஆழம் இருக்கு இல்லையா, அதில் சுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவர்களோட அளவு அப்படின்றது ஒரு பிரான்ஸ் நாட்டை விடவும் பெருசு அப்படின்றத நிறையா அறிஞர்களுமே சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் நினச்சோம் அப்படின்னா அதுவுமே சாத்தியமாக அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப்லயும் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: நான் பாமல்ல இருந்து தேய் பேசுறேன். எங்க அம்மா அப்பா காலத்துலனா அந்த மஞ்சப்பை மத்த கொட்டான் பொட்டி இதை எங்க அம்மா எல்லாருமே பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து நான் கடைக்கு போனாலும் மஞ்சப்பை கவர்களை அவ்வளவா வாங்க மாட்டேன், மஞ்சப்பை இந்த மாதிரி ஐட்டங்களை தான் வாங்குவேன். அது மாதிரி இந்த கோவை மாநகராட்சி அலுவலகத்துக்களை பார்த்தீங்கன்னா அந்த பசுமை அடி அங்காடி திட்டம்னு வச்சிருக்காங்க, அங்க வந்து பயோ பைகள் வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியும் இந்த மாதிரி பைகளை பயன்படுத்தினா மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியும். இந்த பயோ பை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மக்காச்சோளத்துல இருந்து தயாரிக்கிறாங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியும் இந்த முடிவை எடுத்தாங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து நம்ம பாதுகாக்கலாம். அது மாதிரி எனக்கு ஒரு பாடல் போட்டு விடுங்க, தர்ம யுத்தத்துல இருந்து ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவுன்னு ஒரு பாடல். நன்றி, வணக்கம்.
5: ஸோ நம்மளுடைய தேவியக்கா வந்து இந்த பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது நமக்காக ஒரு புதுசான ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பயோ பைகள் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாநகராட்சியில் ஒரு விஷயம் எடுத்திருக்கதா சொன்னாங்க. அதே மாதிரி நான் சமீபத்தில் இந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து வியந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையுமே பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நான் இப்ப வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பயன்பாடு உங்களுடைய வீடுகள்ல எந்த அளவுக்கு இருக்குது?
7: பிளாஸ்டிக் தான எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுது.
5: கண்டிப்பா
7: நீங்க சில்வர் குளங்கள் இருந்து
5: தேவைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் சொல்றாங்களே, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன?
7: அது தேவைகள் இருக்கவும் செய்யும், அதனால கெடுதியும் இருக்கு. அது எப்படி கேட்டா அப்படியே அதை வாங்கினாலும் கூட ஒரு தனியா சேர்த்து வச்சு ஒரு மக்கால குப்பையில கொண்டு போய் போட்டோம்னா அவங்க அந்த கொண்டு போய் அதை மறுசுழற்சி பண்ணாலும் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது பயன்படுத்துவாங்க.
5: இப்போ உங்களுடைய வீடுகளில் வந்து பிளாஸ்டிக் பொருளுக்கு ஒரு மாற்று பொருளாக நாங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கண்ணா?
7: அப்படி ஒண்ணு மாற்றமா தெரியல. ஒரு கடையில போய் ஒரு டிப்பன் வாங்கினா கூட வந்து பிளாஸ்டிக்ல தான் அந்த கவர்ல ஊத்தி கட்டி தர்றாப்புல. நீங்க வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரம் எது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாப்புல. ஏன்னா வர வழி இல்ல, எளிதில் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம்ல. அதனால பிளாஸ்டிக் வந்து தயாரிப்பு இருந்தா தான் குறைக்க முடியும்.
5: ஓகே, மத்தபடி இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண இருக்கிறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்குறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா இல்ல சாத்தியமே இல்லாத விஷயமானா?
7: பிளாஸ்டிக் வந்து பயன்பாட்டுக்கு தேவைதான். ஒரு எளிதில ஒரு எங்கேயாவது நம்ம ஒரு கவர்ல கொண்டு போறோம், விட்டுட்டு வந்துடுறோம். இப்ப நம்ம மத்த பொருளை திருப்பி பாதுகாப்பா கொண்டு வர வேண்டியிருக்கும்.
5: ஆமா,
7: அதனால வந்து பயன்பாட்டுக்கு தேவைதான். அதை நம்ம வந்து கொஞ்சம் பயன்பாட்டு சரியா இருந்துச்சுன்னா சரியா இருக்கும்.
5: ஓகேண்ணா, சோ அந்த பயன்பாட்டை எந்த வகையில நம்ம குறைச்சிக்கலாம்?
7: நம்மதான் குறைச்சுக்கணும். சொல்லல, இந்த கடைக்கு போனோம்னா ஒரு துணிப்பை கொண்டு போய் அதுல நம்ம ஜாமான்களை வாங்கி கொண்டு வரலாம். சேர் போய் கொடுத்தாங்களே வேணாம், எனக்கு நான் துணிப்பை வாங்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு இல்லைன்னா இந்த இதுல விஷயம் பேர் பண்றாங்கல்ல சனல்ல பை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போயிட்டு திருப்பி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும்.
5: ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு மௌனகீதம் படத்துல இருந்து மூக்குத்தி பூமியிலே காற்று உட்கார்ந்து பேசுறமான
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றி
7: நன்றி.
5: பாம்பன்ல இருந்து நம்மளுடைய நம்புக்குமார் அண்ணாதான் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டது. கண்டிப்பா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய நேயர்களுமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அதனுடைய பயன்பாட்டையுமே நம்ம குறைச்சிக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணாவுமே சூப்பரா சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிட்டு கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். மதுரை பெரியார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்ப வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம குடிச்சிட்டு அங்கங்க வந்து போட்டுருவோம், ஆனா அங்க அப்படி இல்லாம ஒரு பெரிய கூண்டு மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள எல்லா வாட்டர் பாட்டிலுமே போட்டு வச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்குமே வந்து நல்லா இருந்தது. அதாவது இவ்வளோ ஒரு முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லயும் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்றது மறுசுழற்சி செய்யறதுக்குமே ஈஸியான ஒரு விஷயமா அமையும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம தேவி அக்கா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: என்னதான் வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது, அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு கெடுதி அப்படின்ற பல விஷயங்கள் இருந்தாலும், ஒரு சில பிளாஸ்டிக் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, அதை வந்து மறுசுழற்சியுமே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வியாகவும் இருக்கும். அது எப்படி அப்படின்னு தான் நாமளுமே தெரிஞ்சுக்க போகிறோம். நேரம் சரியாக 11:35 ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
4: ஓகேக்கா,
3: இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வீடுகள்ல பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்னு எந்த அளவுக்கு இருக்கு?
4: பிளாஸ்டிக் வந்து இப்ப வந்து ரொம்ப ஸ்டெயிலா போற பெண்கள் ஊரா, அது வந்து அவங்க வந்து கடையில அவங்க தான் கேட்கணும். நம்ம வந்து வேண்டாம், அங்க பை ஒண்ணுருக்க, இதுல போடுங்க அப்படின்னு. நம்ம ஒரு கம்பு போய் கொண்டுகிட்டு போனோம், எல்லா தமிழ் கொண்டுறோம். நான் கண்டிப்பா நல்லா கம்பு போய் எல்லாம் வெளியவே போக மாட்டோம்.
3: ஓகேக்கா, நீங்க ஒரு
4: கொஞ்சம் வேஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க அப்ப ஆம்பளை ஆட்கள்லாம் அறிஞ்சு, அந்த வேஸ்ட கூட பெண்களும் ஒரு அவசரத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணோம்.
3: அது என்னது,
4: ₹2 கொடுத்து அந்த வேஸ்ட் வாங்க. இப்ப அப்படி இல்ல, பிளாஸ்டிக் வந்து எங்க பார்த்தாலும் அந்த பிளாஸ்டிக் குப்பை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எந்த ஊருக்கு தான் போங்க, அந்த பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் அரியண்டம். இப்ப அரியண்டத்தை உண்டாக்குறது அந்த பிளாஸ்டிக் தான். நம்ம தான் திருத்திக்கிறோம் தவிர, நம்மதான் கொண்டு போய் நம்ம அந்த ஒரு பைய கொண்டு போய் இல்ல ஒரு துணி பையோ ஏதோ வச்சு நம்ம கொண்டு போகணும். நம்ம திருடனா பார்த்து திருந்தா விட்டு திருட்டு ஒழிக்க முடியாது, அப்படித்தான் இது.
3: ஓகேக்கா, நீங்க வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது என்னதுக்கா?
4: வேஸ்ட்னாமா அது வந்து எப்படி சொல்ல, நூல் மாதிரி இருக்கு. ஆண்கள் அப்ப வந்து ஒரு ஒரு பைக்கு வந்து 100 வேஸ்ட் இருக்காது.
3: ஓகேக்கா,
4: அது கடையில தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப 30 பைசா 84 ஆகும். பின்னாடி வந்து இப்ப ₹2 வாங்கினேன், நாங்களும் அன்னைக்கு ₹2 வாங்கி
3: வந்தேன்.
4: அது வந்து நூல்லயே செஞ்சிருப்பாங்க, நமந்த கூட நூல் நூலா போயிடாது.
3: ஓகேக்கா, அதுவுமே பை மாதிரி தான்.
4: அது பை மாதிரி தான், எப்படி 12 மீன் அதுல கொண்டு வந்துருவாப்ல ஆண்கள் அப்பம்லாம்.
3: ஓகேக்கா,
4: இப்பவும் அந்த வேஸ்ட் இருக்கு, இப்பவும் இருக்கு. அது வந்து இப்ப பெண்கள் வந்து சும்மா ஒரு பேருக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், அப்ப என்ன நினைக்கிறேன், ஒரு பொருளை வாங்கிட்டு போறோம், டக்குனு சாப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துறாங்க.
3: ஓகே, சோ பயன்பாட்டை நம்ம தான் உருவாக்கிக்கணும்,
4: நம்ம தான் ஒழிக்கணும். அப்ப வந்து தாய்மார் கடைக்கு போன இடத்துல வண்ணப்பட்டி தேங்காய் பட்டல அந்த பட்டி இந்த பொருளை எடுத்து வைப்பாங்க தாய்மாருக்கு. இப்ப அப்படி இல்ல, எல்லாருமே சும்மா வைக்க வரும்போது ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறாங்க.
3: ஓகேக்கா, இப்ப உங்களுடைய வீடுகள்ல இந்த ஒரு பொருளுக்கு பதிலா நாங்க இப்படி மாறி
4: ஒட்டாருந்தா பருவக்கு பாரு முதற்கொண்டு கடைக்கு போனா 2-3 பிளாஸ்டிக் ஆனா ஒரு ஆள் மட்டும்தான் வாட்டர் கேனு, ஒரு பரிசு, ஒரு கம்பு போய் கண்டிப்பா இல்லாம போகவே மாட்டேன். எங்க வீட்டுக்காரோட கேள்வி விடும், அந்த கட்ட போய் விட மாட்டுக்காங்க அப்படின்னு. எல்லா பொருளையும் வாங்கி தட்டிடலாம். அப்ப அந்த கடையாரம் சொல்லுது, இப்படி எல்லா பெண்களும் இருந்தா நாடே 30,000 எனக்கு சந்தையில் சொல்றாங்க. அப்படி இருக்கு
3: கண்டிப்பாக.
4: ராசிபுரத்தை முதற்கொண்டு நான் ஒரு இடத்த ஒரு இலையில வச்சா வச்சு கொடுங்க, வாழை வெட்டி போட்டு கொண்டுகிட்டு போறேன் பைக்கில. அப்போ வந்து லட்சத்தங்கிரின்னு ஒரு கீரை
3: இருந்துச்சு,
4: அதுலதான் இந்த களி உருண்டை, இந்த பப்பாளி பழங்கள், அதுல வச்சு வாங்கிட்டு வருவோம். எங்க அம்மாவோட நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம் குழந்தைகளுக்கு.
3: அது என்ன கீரை?
4: லட்சத்தங்கிரின்னு பெருசா இருக்கும் அந்த இலை, இப்பவும் இருக்கு அந்த இலை.
3: ஓகேக்கா,
4: இந்த குறுக்கு வரி இருக்கிறத அவசியம் அதை வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப இலை உள்ளவங்க கடைக்கு கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அதுல மடிச்சு கொடுப்பாங்க. இப்ப அப்படி எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக்.
3: சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டம் இருந்துட்டு இப்ப வந்து பிளாஸ்டிக்ல மாறிடுச்சு.
4: இப்ப வந்து நான் இங்க மட்டும் இல்லம்மா,
3: தொடர்ந்து இந்த மாதிரி கேட்டுட்டே இருங்க. நீங்க சொன்ன ஒரு இன்னைக்கு நிறைய தகவலுமே நானுமே தெரியும்.
4: பழைய பாட்டுக்காக இந்த 2 மணி இருந்து 4 மணி வரைக்கும் பழைய பாட்டுக்காக எழுந்து உட்காருவேன்.
3: சூப்பர்க்கா, தொடர்ந்து கேளுங்க.
4: அப்ப அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இவ்வளவு விளம்பரம் பண்றாங்க எங்க தெரிஞ்சதெல்லாம் வேதனை
3: போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: படவட்டியில போடணும். நன்றி,
3: கண்டிப்பா கொடுத்துடலாக்கா. நம்ம அக்கால் மடத்துல இருந்து தமிழரசி அக்கா வந்து புது புதுசா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பொருட்களோட பயன்பாடுகள் உங்களுக்கும் தெரிஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்துதான் மௌன கீதங்கள் படத்துல இருந்து நம்ம நம்புக்குமார் அண்ணா கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:45. பிளாஸ்டிக் என்னதான் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே மறுசுழற்சிக்கு ஏற்ற மாதிரியான பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான பிளாஸ்டிக் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அடியிலேயே இந்த முக்கோணம் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே 1-7 வரைக்கிலான அந்த நம்பர் எல்லாமே போட்டிருக்கும். இதில் வந்து 1வது நம்பர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதே பெட்டர், அதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக தான் அந்த முக்கோணத்துக்குள்ளே 1 அப்படின்னு வந்து போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதை மறுமுறை பயன்படுத்தாம நம்ம தூக்கி போடுறது தான் அது நல்ல ஒரு விஷயம் நம்மளுடைய உடல் நலனுக்கு. அடுத்து 2 போட்டிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு நெகிழி தான், அதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். 3 அப்படின்னு போட்டு இருந்துச்சு அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த PVC பைப்லாம் வாங்கணும் அப்படின்னா அதில் போட்டிருக்கக்கூடியது. இது சுற்றுச்சூழலுக்கும் சரி நம்மளுடைய உடல் நலனுக்கும் கேடு தான், இருந்தாலுமே நம்மளுடைய அந்த வீட்டு பயன்பாடாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் இந்த PVC பைப் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. 4 போட்டிருந்துச்சா இது வந்து மறுசுழற்சி செய்ய முடியும், ஆனால் எல்லா இடங்கள்லையும் இதுக்கான வசதிகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உதாரணத்துக்கு இந்த பிளாஸ்டிக் பைகளாக இருக்கட்டும் இல்லை ரேப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பிளாஸ்டிக்கில் 4 அப்படின்ற ஒரு நம்பர்

0: ருமே போட்டிருக்கோம், ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் பா, நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியிலேருந்து.
0: சொல்லுங்க, நான் இப்ப உங்களுடைய வீடுகள்ல பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது?
1: ரொம்ப கம்மியா தான்ப்பா, நாங்க பிளாஸ்டிக் இன்ஸ்டன்ட் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பழைய மெத்தடாலஜியில நாங்க அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கறத யூஸ் பண்ணாம நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அந்த பிளாஸ்டிக்கு பதிலாக அந்த பாத்திரத்தை கடைக்கு போனா யூஸ் பண்ணுறது, மஞ்சப்பை யூஸ் பண்ணுறது, கட்டப்பை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான்ப்பா நாங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரோம். பிளாஸ்டிக் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தப்பான ஒண்ணு அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் நாங்க பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாத இந்த மாதிரியான மாற்று வழி அப்படிங்கறது யூஸ் பண்றோம்.
0: ஓகே, நான் மாற்று வழிகள் அப்படின்றத வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த காலத்துல பிளாஸ்டிக் கவர் இல்லாம இருக்கிறது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா தான்.
1: கண்டிப்பா சாத்தியம் தான்ப்பா. இப்போ நாங்க சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போறோம், அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லாம கைப்பை அப்படிங்கறது யூஸ் பண்றோம். அதே மாதிரி வெளியில போகும்பொழுது நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்குதான் நானு சமுதாயத்திற்கு நல்லது செய்யறேன். அது சாத்தியம் தான்ப்பா.
0: ஓகே, நான் இந்த ஒரு பிளாஸ்டிக் தினத்துல எங்களுக்காக ஒரு விஷயமே சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
1: எனக்கு வந்து தாம் தூம் திரைப்படத்துல இருந்து அன்பே என் அன்பே அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: ஓகேண்ணா, நன்றி,
1: பாய் பாய்.
0: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் வந்து கடைசி நேரா அவங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துகிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். கடைசியா ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முக்கோணத்துல வந்து 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சேஃபான ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த நம்ம வாங்கக்கூடிய சாப்பாடு டப்பாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல பாட்டில்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது கீழே எழுதிருக்கும். அதே 6 இருக்கு அப்படின்னா இந்த சூடான சாப்பாடு டப்பாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே 6 எழுதிருக்கும். அது கொஞ்சம் யூஸ் பண்ண திரும்ப யூஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம் தான். 7 அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னா இதுல வந்து நிறைய பிளாஸ்டிக்கோட ஒரு கலவை மாதிரி தான் இந்த 7 நம்பருக்கு இருக்கு. ஸோ ரொம்ப சேஃப்டியான ஒரு பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2, 4, 5 இந்த குறியீடு போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மறுபயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர மற்ற வகையில நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்க்கிறதான் பெட்டர் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சூப்பரா கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில அதே சமயம் ஜாலியான ஒரு விஷயத்தோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் உசை FM 90.4 நேயதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. குழந்தைங்களை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்க்குறதுல அம்மாக்களோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. அதாவது குழந்தைக்கு ஒரு சத்தான உணவை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட கைகளை எப்படி கழுவி சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளை நம்ம எப்படி சுத்தமாக பராமரிச்சுக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸோ பெண் குழந்தைங்கள்லாம் ஏன் படிக்கணும், படிக்கிறதால நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தாயாக இருக்கிற பெண் தாங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தன்னோட குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சுனா கூட முதல்ல வேதனை படுறதும் அதை சரி பண்ண என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கிறதுமே தாய் தாங்க. அந்த வகையில நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுனா கூட அதுக்கு எப்படி இயற்கையான முறையில சரி பண்ணலாம் தான் யோசிச்சு அதுக்கான செயல்களையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம பகுதியில இருக்கிற ஒரு பெண் தன்னோட குழந்தைக்கு வந்த சரும பாதிப்பை சரி பண்றதுக்காக இயற்கையான முறையில அவங்களே ஒரு சில பொருட்களை வாங்கி ஒருவித குளியல் பொடியையும் தயார் பண்ணி குழந்தைக்கு பயன்படுத்திட்டும் அந்த பொடியையே இப்போ விற்பனை பண்ணிட்டும் வராங்க. சோ அந்த பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ராமேஸ்வரம் தீவுல இருக்கிற அக்கல்மட பகுதியை சேர்ந்தவங்க தாங்க மரியவினி. இவங்களோட கணவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்காங்க. ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயான மரியவினி பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பெண் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். சரி, இவங்க எப்படி இந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படின்னா, வினி அவங்களோட முதல் பெண் குழந்தைக்கு வந்து சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அப்போ அவங்க குழந்தை வந்து தோல் சம்பந்தமான ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது மருத்துவர் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 4 மூலிகை மருந்து பெயரை சொல்லி இதை நீங்க தொடர்ந்து அரைச்சி குழந்தைக்கு போட்டு விடுங்க, சோப் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே மருத்துவர் சொன்ன அந்த மூலிகை பொருட்கள் கூடுதலா மூலிகை பொருட்கள் சேர்த்து, அதாவது கிட்டத்தட்ட 21 மூலிகை பொருட்களை சேர்த்து குளியல் பொடியை தயார் பண்ணி அதை குழந்தைக்கும் பயன்படுத்திருக்காங்க. இவங்க தொடர்ந்து பயன்படுத்தவுமே குழந்தையோட சருமத்தில் நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இவங்க இந்த குளியல் பொடியை ரெடி பண்ணுறதுல ஆர்வம் காட்டினதுனாலையும் இதை பயன்படுத்துறதால சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களோட சருமம் ஆரோக்கியமாக இருந்ததாலையும் இவங்களோட கணவர் தான் இதையே நீ ஒரு தொழிலாக பண்ணலாமேனு அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அப்படி அவங்க கணவரோட ஊக்கத்தாலையும் அவங்களோட முயற்சியாலையும் இந்த குளியல் பொடியை செஞ்சு தன்னோட உறவினர்களுக்கும் தன்னோட நண்பர்களுக்கும் விற்பனை பண்ணி லாபம் பார்த்துட்டும் வராங்க. ஸோ இவங்க செய்கிற அந்த குளியல் பொடியோட தரம் நல்லா இருக்கிறதால தான் நிறைய பேர் இவங்களுக்கு ஆர்டரும் கொடுத்து தொடர்ந்து இவங்ககிட்ட வாங்கிட்டும் இருக்காங்க. தன்னோட குழந்தையோட பிரச்சனையை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தில் தொடங்கின இந்த குளியல் பொடி இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் மாறியிருக்குங்க. ஒரு தாயோட அன்பும் முயற்சியும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை மாத்திரும் அப்படிங்கிறதுக்கு வினி அவங்களோட இந்த பயணம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அப்படிப்பட்ட வினிக்கு நம்ம கடலோசை FM 90.4 சார்பாக அவங்களோட தொழில் இன்னும் வளர்ச்சி அடையணும்னு நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்ம தீவு பகுதியில் இருக்கிற உங்களுக்கும் இந்த குளியல் பொடி வேணும் அப்படின்னா 9342468273, மறுபடியும் சொல்கிறேன், 9342468273 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லைனா குறுஞ்செய்தி அனுப்பி கூட நீங்களும் வாங்கிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: வெயில்காலம் வந்தாலே நான் மட்டும் இல்லைங்க, நம்மள பலருமே விரும்பி குடிக்கிற ஒரு ஜூஸ் தான் இந்த ரோஸ் மில்க். குறிப்பா வெயில் காலங்கள்ல தான் நம்மளோட உடல்ல வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் இதை குடிப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க, வெயில் காலம் கிடையாது, மழைக்காலம் கிடையாது. பேக்கரிக்கு போனாலே பாதாம் மில்க், ரோஸ் மில்க் இருக்கா அதை பார்த்துட்டோமா, உடனே அதை வாங்கி குடிப்போன்னு குடிக்கிறவங்க தான் இப்போ அதிகமாகவும் இருக்காங்க. ஏன்னா ரோஸ் மில்க் நம்ம உடல்ல குளிர்ச்சியா வச்சுக்கணும்ல, அதுக்காக தான். அதுக்காக அடிக்கடி நம்ம கடைக்கு போய் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சா காசும் அதிகமாக செலவாகும்ல. அப்படி காசு அதிகம் செலவு பண்ணாம நம்ம ரோஸ் மில்க் குடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இணைஞ்சிருக்கீங்க இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு காசு அதிகம் செலவு பண்ணாம அடிக்கடி பேக்கரிக்கும் போகாம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டிலேயே ரோஸ் மில்க் பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஒரு கப் ஜில்லுன்னு பால் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் ரோஸ் மில்க் பொடியையும் சேர்த்து கொஞ்சமாக சப்ஜா விதையும் சேர்த்து கலக்கணும்னா ரோஸ் மில்க் ரெடி. ஸோ அப்படி நம்மளோட நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரோஸ் மில்க் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸோ ரோஸ் மில்க் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, பால் பவுடரு 1 கப் எடுத்துக்கணுங்க, அதுக்கு சர்க்கரை வந்து பொடி பண்ணது 1/2 கப், ரோஸ் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன். முதல்ல பால் பவுடரையும் சர்க்கரை பொடியையும் ஒன்றா நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மறுபடியும் அதை கலக்கிக்கணும். அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிக்கணுங்க. இதை வந்து நம்ம வந்து காற்று புகாத ஈர இல்லாத டப்பாக்கெல்லாம் அடைச்சி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரிஜினலாகவே ரோஜா இதெல்லாம் செஞ்ச ரோஸ் மில்க் பொடி தான் வேணும் அப்படின்னா, காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ் இருக்குல்ல அது வந்து 1 50 கிராம் வாங்கிக்கணும். சர்க்கரை வந்து 1 கிலோ எடுத்துக்கணும். காஞ்ச பீட்ரூட் 1/40 கிராம். இது வந்து நம்மளோட கலருக்காக நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் ரோஜா இதழ நல்லா சுத்தப்படுத்திட்டு நிலையில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி பீட்ரூட்டையுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த 3 மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா சலிச்சு எடுத்துட்டு காற்று புகாத டப்பாலாம் போட்டு வச்சோம்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இந்த பொடியை நம்ம வீட்டிலேருந்தே தயாரித்து 50 கிராம் 100 கிராம்னு பாக்கெட்டில் போட்டு ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே அந்த பொருளோட பேர் என்ன, நம்ம என்னைக்கு தயாரித்தோம், என்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற விவரங்கள் இருக்கிற ஒரு லேபிளையும் ஒட்டி ஜூஸ் கடை இல்லைன்னா சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இருக்குல்ல அங்கே கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நம்ம ஆர்டர் எடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. இதை செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் முதலீடு தேவைப்படுறதால சின்ன அளவில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுமே நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஸோ நம்ம சரியான தரத்துலையும் சுத்தமாகவும் தயாரித்து விற்பனை பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க் பொடி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சுயதொழிலாக இருக்குங்க. அதனால ஆர்வம் இருக்கிற பெண்கள் தாராளமாக இந்த தொழிலை செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளா விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. கர்ப்ப காலத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே அவங்களோட உடல்ல நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ இந்த மாற்றங்கள்னால நிறைய வழிகளுமே வர்றது சாதாரணமான ஒன்று தாங்க. ஸோ தாய்மை அடைஞ்சு குழந்தை பெற்ற ஒவ்வொரு பெண்களுமே இந்த வழிகள் எல்லாமே அனுபவிச்சு தான் வந்திருப்போம். ஸோ அப்படி வர்ற வழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, தசப்பிடிப்பு, அப்புறம் வயிற்று வலி, தலைவலி, மார்பு வலின்னு உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையுமே வலி இருக்குங்க. ஸோ இந்த வலிகள் எல்லாமே சாதாரணமாக வர்றதா இருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்லாம் இந்த வலிகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சாதாரணமாக வர வலி அப்படின்னு நினைக்காம நம்ம மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அப்படி வர வலிகளில் ஒன்று தாங்க இந்த முதுகு வலி. ஸோ நம்ம சரியான முறையில் உட்காரமாக இருக்கிறதால தான் இந்த முதுகு வலியுமே வரும். அதாவது நம்ம சரியான முறையில் உட்கார்ந்தா மட்டும்தான் முதுகுக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கிற அந்த அழுத்தம் குறைஞ்சி முதுகு வலி வராமல் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம நேராக இருக்கிறதாங்க. அதாவது முதுகை சாய்க்காமல் நேராக வச்சு உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் நம்மளோட முதுகெலும்புக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நம்மளுக்கு முதுகு வலி இல்லாமலும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதுகுக்கு பின்னாடி நம்ம எப்போவுமே பில்லோ வச்சு உட்காரலாங்க. அதாவது நம்ம நாற்காலில் உட்காரோம் அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி சின்ன தலைவாணி இல்லைன்னா குஷன் கூட நம்ம வச்சுக்கலாங்க. மூணாவதாக, கால்களை தரையில் தொங்க விடாமல் தரையில் கால் படுறபடி சமமாக வச்சுக்கணும். ஒருவேளை தரையில் காலை வைக்க முடியலை அப்படின்னா கூட சின்னதாக ஸ்டூன்லாம் இருக்கும்ல, அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நாலாவதாக, ரொம்ப நேரம் நம்ம காலை மடக்கியே உட்கார்ந்தோம் அப்படின்னாலுமே முதுகு வலியும் இடுப்பு வலியும் வரும். அதனால ரொம்ப நேரம் கால்களை நம்ம மடக்கி உட்காராமல் இருந்துக்கணும். அஞ்சாவதா, 30-40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் நம்ம நடக்கலாம். ஆறாவதா, இப்போ அந்த சாஃப்டாக இருக்கும்ல சோஃபா, அதிலெல்லாம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம ரொம்ப நேரம் சோஃபாவில் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா முதுகு வலி அதிகமாக தாங்க ஆகும். ஏழாவதா, நம்ம தரையில் உட்காரும்போது முதுகை முன்னோக்கி சாய்க்காமல் சுவரில் நல்லா சாஞ்சு உட்காரலாம். அதே மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்னா உடனே எழுந்திருக்காமல் மெதுவாக எழுந்திருக்கணும். ஸோ இந்த வழிமுறைகளை எல்லாம் கர்ப்ப காலத்தில் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வர்ற முதுகு வலி வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படம் பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக. நாம் சிக்கனங்கிறது இதுலயும் இருந்தா நல்லா தானே இருக்கும். அப்படி நம்ம வீட்டுல நம்ம சமைக்கும் போது எந்தெந்த விஷயங்களை கடைபிடிச்சு கேஸ மிச்சப்படுத்தலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல நம்ம எப்ப சமையல அவசரமா செய்யறோமோ அப்பந்தாங்க கேஸுமே அதிகமா செலவாகும். அதாவது இப்ப காலையில நம்மளுக்கு பயிர் வேக வச்சு சாப்பிட நம்ம நினைப்போம். அப்ப அதுக்காக என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்கும் போதே அந்த பயிரை வந்து ஊற வச்சுதான் படுப்பாங்க. ஒருவேளை அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊற வச்சிருந்தோம்னா ரெண்டு விசில் வர வேண்டிய இடத்துல ஊற வைக்கல அப்படின்னா எட்டு விசில் போடுற மாதிரி இருக்குங்க. அப்ப நம்மளுக்கு கேஸ் அதிகமா செலவாகத்தானே செய்யும். அதனால நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரிசி இல்லைன்னா நவதானிய பொருட்கள்லாம் தண்ணியில ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமே வெந்துரும்ல. இதனால நம்மளுக்கு எரிவாயுவும் மிச்சமாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல அதை பயன்படுத்தலாம். ஏன்னா ப்ரெஷர் குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்திலேயே பல சமையல்களை நம்ம செய்ய முடியுங்க. இதனால எரிபொருள் செலவு குறையறது மட்டும் இல்லாம சமையல் வேலையும் நம்ம சீக்கிரமா முடிக்க முடியும். ஸோ அந்த காலத்தில் அடுப்பில் பயன்படுத்தினவங்க கூட இப்போ ப்ரெஷர் குக்கர் அப்புறம் கரண்ட் குக்கரை பயன்படுத்தவும் பழகிட்டாங்க. அதுவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. மூணாவதா இந்த பால் குழம்பு கூட்டுகள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே எடுத்து கேஸ் அடுப்பில் வைக்காம அதை கொஞ்ச நேரம் நம்ம அதோட கூலிங் போகிற வரைக்கும் கொஞ்சம் அதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம

எடுத்து சூடுபடுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக அளவில் கேஸ் வந்து வீணாகாது. நாலாவதாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறம்தான் சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அங்கே காய்கறி வெந்துட்டு இருக்கும்போது தான் மசாலா அரைக்கிறதுக்கும் போவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம சமையல் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காய்கறிகளையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு மசாலா எதாவது அரைக்கிறோம்னா அதையும் கேஸ் அடுப்பு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒவ்வொன்றையும் தேடி போகிறதுக்கான அந்த நேரத்தில் கேஸ் வந்து வீணாகிறத நம்ம தடுக்கலாம். அஞ்சாவதாக நிறைய பேரோட வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்க்கணும் ஃபேன்லாம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அதிலே ஜன்னல் வச்சுருப்பாங்க. ஜன்னல் வைக்கிறது நல்லதுதான், இருந்தாலும் அந்த ஜன்னல் வழியாக அதிகமான காற்று வரும்போது நம்மளுக்கு வந்து ஒழுங்காக கேஸ் அடுப்போட அந்த ஜுவாலை வந்து எரியாது. அப்போ நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சமையல் எரிபொருளுமே அதிகமாக செலவாங்க. ஆறாவதாக நம்ம சமையலுக்கு குக்கரை அடுப்பில் வைப்போம்ல, அப்படி அடுப்பில் வைக்கும் போது உடனே அந்த மூடியில் குக்கரோட அந்த விசில் இருக்கும்ல அதை போட்டணும். அந்த ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம உடனே அந்த விசில போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாதம் வெந்து நம்மளுக்கு விசில் வந்துடும். அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் கேஸ் நம்மளுக்கு வீணாக போகுங்க. ஏழாவதா நம்ம கேஸ் அடுப்பில் பர்னர் இருக்குல்ல, அந்த பர்னர் சுத்தமாக இருந்தால் தான் தீ வந்து அந்த நீல நிறத்தில் எரியும். அப்படி அது சுத்தமாக இல்லைன்னா ஆரஞ்சு நிறத்துலையோ இல்லைன்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்திலோ எரியறத நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா நம்மளோட பர்னர் சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் கூட நம்மளோட எரிவாயு தேவையில்லாமல் பாழாகுங்க. இதையும் தாண்டி நம்ம வீட்டில் சமைக்கிறோம்ல, சமைக்கும் போதே வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரே நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சமையல் பொருட்களை திரும்ப திரும்ப நம்ம சூடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வராதுங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுடுதண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம சுடுதண்ணியை வச்சு நல்லா சூட வச்சு அதை வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம அடிக்கடி இந்த சுடுதண்ணிக்காக கேஸ் பற்ற வைக்கணும் அவசியம் இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் வந்து பெரிய குடும்பம், இப்போ ஒரு பெரிய குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2 சிலிண்டர்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் குக்கரோ இல்லைன்னா கரண்ட் குக்கரோ பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா விறகடுப்பு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா முன்னாடிலாம் ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே விறகடுப்பை பயன்படுத்தி தான் சமைச்சிருக்காங்க. நம்ம சமையல் எரிவாயுவை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து பாதி நேரங்களில் அடுப்பையும் பாதி நேரங்களில் விறகடுப்பையும் பாதி நேரங்களில் சமையல் எரிவாயுக்கான அடுப்பையும் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்ச நாளைக்கு எரிவாயு தீர்ந்துடுச்சே அப்படிங்கிற பதட்டம் இல்லாமல் நம்மளோட வேலையை நம்ம எப்பவும் போல பார்த்துட்ருக்கலாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அது இல்ல உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு, இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய

0: அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: குறைவதில்லை. 1000 தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் 1000. திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஏன் படிச்ச பொண்ணா பாக்குறாங்க? அது பிரச்சனை பண்ணாதா? பண்ணோம், பிரச்சனையே புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். இந்த எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் ஒரு கேள்வி நிறைய நாளா கேட்கணும்னு நினைச்சு நீ கேக்குற, படிச்ச பொண்ணா வேணுங்கிறீங்கல்ல, சொல்றீங்களா இல்லையா? படித்த பொண்ணை எப்படி நிர்வாகம் பண்ணுறன்னு தெரியுதா? இப்போ யானை வேணாம் வந்துருச்சு வீட்டுக்கு, நிர்வாகம் பண்ண தெரியணுமே. படித்த பொண்ணை வந்துச்சா நிர்வாகம் பண்ணுங்க பார்ப்போம். முடியலையே. இப்போ என் வீட்டில் நான் இப்படி பேசுகிறேன்ல, இப்படி பேச எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஏய் என்ன சவுண்டு கொடுக்குற வீட்டில், எல்லாம் மேடையில் வச்சுக்கோ, தூத்துக்குடி போகிறல அங்கே பேசு, வீட்டுக்குள்ளாம் பேசாது. ஆனால் என் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டார். என் வீட்டில் என்ன தெரியுமா சொல்வார், அவருக்கு படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்வார், மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிற, வீட்லேயும் அப்படியே பேசலாம், ஈகோ ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. படித்த பெண்ணினுடைய அதுக்கு மூளை, அது சிந்திக்கும், அது சிந்திக்கிற பெண்ணை எப்படி வழிபடுத்துறதுன்னு தெரியணும். இப்போ நான் வேலைக்கார மாட்டே சண்டை போடுறேன், சரியான சண்டை, அது கரெக்டாக 7 மணிக்கு போடுவேன், 7:30 மணிக்கு எனக்கு காலேஜு, நீ வேணாம் வேலையை வேணாம்னு போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேட்டார், சண்டை போகிறதுக்கு உனக்கு இந்த டைமை கிடைச்சதா? ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிருச்சுனா அவள் SIT காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா, அவள் உங்ககிட்ட வேலைக்கு வர. இப்போ புரியுதா? ஒரு விஷயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுடைய விஷயங்களை மேலே மேலே எடுத்துக்கொண்டு போகலாம், இல்லை என்றால் அடிமையாகத்தானே இருக்க வேண்டும். ஏற்கனவே நமக்குள் ஞானம் பொத்தி கிடக்கிறது. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள் நல்ல மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார் என்கிறார் பாரதியார். உள்ளே இருக்குங்க ஞானம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். காதுக்கு மூடி கிடையாது, கண்ணுக்கு மூடி இருக்கு. கண்ணை எங்க பார்க்க கூடாதுன்னு நீ முடிக்கலாம், காதை எப்படி மூட முடியும்? இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த வாயில ஏதாவது விஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, முறிவு இருக்கு. இந்த காதுக்கு விஷம் போச்சுன்னா முறிவு கிடையாது. அதான் இயக்கங்களில் சேருகின்ற பொழுது ஜாகிரதையான இயக்கங்களில் சேருங்க. மூளைக்குள் விஷத்தை ஏற்றி விடுகிறார்கள், அந்த விஷத்திற்கு முறிவு இல்லை. முறிவு இல்லாத நிலையிலே போய் நின்று பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்கின்ற, பகுத்து அறியக்கூடிய ஞானம் கொண்ட இடங்களுக்கு போய் உட்கார்ந்து அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இது இப்படித்தான் அவர் சொல்றாருங்க, தந்தை பெரியார் இப்படி ஒரு தலைவன் கிடைப்பான. நீ வா, நான் சொல்றேங்கிறதுனால எடுத்துக்காத, புரிஞ்சிக்க, எதிர்த்து பேசு. ஒருவேளை உன் கருத்திலே உண்மை இருந்தால், அறம் இருந்தால், நான் என் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தந்தை பெரியார். அந்த விஷயம் வரணும்னா உட்கார்ந்து அளவலாவ வேண்டும் என்றால் அந்த அளவலாவலிலே உங்களுக்கு எத்தனை ஞானம் இருக்கணும்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வெச்சிருக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்து விடுவதில்லை. நாம் யாரை அறம் சார்ந்தவர்களாக நம்புகிறோமோ அவர்களே சில அறங்களை காப்பாற்றுவதற்காக நம்மை கொலை செய்வார்கள். இது அரசியலில், இது குடும்பங்களில், இது நிறுவனங்களில், இது சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் தான் சொல்லுகிறேன். மகாபாரதத்துல ஒரு காட்சி, ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரு பெரிய குரு, துரோணர்னு பேர் அவருக்கு. முடிவு பண்ணிட்டாங்க, கிருஷ்ண முடிவு பண்ணிட்டான் அவரை கொலை பண்ணணும்னு. பீமனை காட்டி சொல்றான், டேய் அவன் பையனை பத்தி சொன்னா அவன் சாவான், அவன் பையன் பேர்ல ஒரு யானை இருக்கு அதை கொல்லுடான். அஸ்வத்தாமன் யானைய கொன்னா, யானை கீழே விழுந்தது, பீமன் கத்தினான். இது வியாசரியில் இருக்கிறது. பீமன் கத்தினான், நான் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று கத்தின உடனே துரோணர் நம்பலைங்க. யார் பொய் சொல்ல மாட்டான் என்று நினைத்தாரோ அந்த தர்மனை பார்த்தான். அந்த தர்மன் சொன்னான், அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தான் என்று சொன்னான். காதில் கேட்டது தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்றை நம்பிய துரோணர் அந்த நம்பிக்கையின் காரணமாக கொலை செய்யப்பட்டார். நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொன்னால் அதனுடைய முன்னுரையை மட்டும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சொல்வார், இப்படி எல்லாமா நடக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கலாமா, இப்படி எல்லாம் நடக்க முடியுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது. பாருங்க, ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான். அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க. சின்ன சின்ன சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும், போய் படிங்க. அதுல எனக்கு ஒரு என் பையன் லா படிக்கிறான், கொஞ்சம் ஆர்குமெண்ட் அது இதுன்னா இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் வந்து என்கிட்ட பேசுவான் அந்த விஷயத்த. பேசுகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது, இது ரொம்ப எனக்கு மனசுல அப்படியே நெருடிச்சிங்க. அது ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு யூதன். அவன் வந்து ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். காசு திரும்பி வரலன்னா 1.5 pound சதையை அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இதுதான் டீல். என்ன பண்றது தெரியல அவனுக்கு. அந்த போர்ஷியான ஒரு பொண்ணுங்க, அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க. நான் அதை படிச்சு யோசிச்சேன், சூப்பர்ல அப்படின்ட்டு. அவ சொல்றா, சதை தானே கேட்ட, ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா சொல்றாங்க, ஒரு விஷயம், 1.5 pound நல்ல 1 mg கூட கூடாம எடுன்ற முடியாதுல்ல. ஒரு லா படிச்சு இருந்துச்சுன்னா, நான் அதுதான் சொல்றேன், பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம் தெரிந்து கொள்ளும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவருங்க பார்த்துப்பான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க, பேச்சாளர்லாம் இருக்கலாம், அவங்களாம் சிந்திக்கிட்டோம் நமக்காக கிடையாது. உடல் உறக்கம் கழிவு சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்து

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நான் எப்பவுமே சொல்றது சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே. எனக்கு தெரிந்து இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். சிந்திச்சுதானே பிரச்சனை வந்துரும்ல. சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது. இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவன சிதறல் தான். இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை? கவனம் இப்படி சிதறதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டா வந்தா அமைதியா போய் பின்னால உட்காந்துருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ் லேட் ஆயிடுச்சு மிஸ், இதெல்லாம் சொல்றதுக்குள்ள தாவு தீந்துரும், 45 நிமிஷம் போயிரும். அமைதியா போய் பின்னால உட்காந்துரும். ஆனா கூட படிக்கிற படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்ல. அது 17-19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறனா அதுங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சூட்சுமா இருக்கு. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா இங்க பாடுறா, கரெக்டா போ, வண்டியை வந்து ஸ்லோவா 40 மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ள 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், நீ வந்துரு, வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகே. அப்படின்னும் இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், 1330 குரட்பாக்கள், 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, இப்படிதான் காதல விழும். இங்க திருக்குறள் சால பிள்ளைக்கா எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா, ஆனா ஒன்னும் கவனிக்காது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

கொஞ்சம் தொட்டு பார்த்துக்குமா, படு சுட்டு இளங்கொட்டி தண்ணி தொட்டு இழுத்துக்குமா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்லுவோம். நம்மளை புரட்டி போடணும். கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரு. கடையனுக்கும் கடை தேற்றம் மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்ச. நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன. புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க. நான் ஆல்பர்ட் காமியை வாசிட்டு இருக்கிறேங்க. பதறுதுங்க, படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது, வார்த்தைகள் அப்படி வருது. ஆண்டன் செக்காவ் வாசிக்கிறேன், 6வது வார்டு. எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி மறுபடி வந்து அழைத்து கொண்டு போகிறான். நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரே பயிற்சி வாசிப்பு தான். யாரை படிப்பது என்றால் வெறும் நூலை படிப்பது மட்டுமல்ல. இதோ உட்கார்ந்து கேட்கிறீர்களே பேச்சை. எனக்கு தெரிந்த இந்த உலகத்திலேயே, இந்திய சமூகத்திலேயே, இல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்திலும் ஒருவர் பேசுகிறார் என்றால் 10 நாளும் வந்து உட்கார்ந்ததை கேட்கக்கூடிய மரபு தமிழ் மரபு தான். தமிழ் மரபில் தான் கேட்கக்கூடிய. அதனால் தான் கேள்வியை செல்வம் என்றார்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. நான் இப்படி சொல்றேங்க, ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்படி சொல்ற ஒரு டீச்சரா சொல்றேன், புரியுதா? பாருங்க, கல்வி இருக்குல்ல, ஏன் கற்றவர்களா பார்த்து இவங்க கூட்டிட்டு வந்து மேடையில பேச வைக்கிறாங்க? ஒரு எழுத்தாளரை ஏன் பிடிச்சு போடுறாங்க பேசுப்பா? படித்த பேராசிரியர்கள் சிந்தனையாளர்களை ஏன் கூப்பிடுறாங்க? கல்வி இருக்கு இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள் கிடையாது. தந்தை பெரியாரோ எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, ஆனால் அவரை பல்கலைக்கழகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன. எது அறிவு? அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான். கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ரெண்டு தான் ப்ராசஸ்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன், படி படி படின்னு சொல்றேன். குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா? கல்வி கற்றால் என்ன நடக்கும்? இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி இழுக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க. என்ன ஆகும்? மூட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு, குப்பு குப்பு குப்பு குப்புன்னு தண்ணி வெளியில் வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? ஃபிசிக்ஸு. எந்த தண்ணி வரும்? போட்ட தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளே இருந்த ஊத்து வரும். போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி. சரியான வகையில் உள்ள போட்டால் உள்ளே இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும். முடிஞ்ச வாசிங்க. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே டோன்ட் அலவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படித்தவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷன், ஸ்டே அலர்ட், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ புடவை கட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்கார்ந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறேன். எஜுகேஷன் தானே, எனக்கு என்ன சிந்தனை உங்களை அதான் சொல்வேன். கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படித்தானே சொன்னான், அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார், தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

குடிப்போம்.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கண்ட்.

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். மரணம் அடைவது பாருங்க. நான் இப்ப உங்களுடைய சிந்தனையை தூண்டி விட, நான் வந்து மலேசியா போயிருந்தேன். நம்லிஃபா நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க, லைஃப் இன்சூரன்ஸ். எனக்கு சூப்பரா பிடிக்குங்க எல்ஐசி. ஒரு ஒரு ஒரு மோட்டிவேட்டரா நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி. எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு. என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்க நரம்ப பிடிச்சான் ரெசிஷன் வரும்பொழுது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கணும்னு நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன். யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இதை ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது. தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேண்டீன் போய் இறங்கினேன். ஒரு 3 மணி நேரம் கேஎல்ல இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரியல. இது 2000 பேர் இருக்கிறாங்க. நேஷனல் இன்டர்நேஷனல் க்ரௌடு. எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லைன்னா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன். இந்த கருத்தை யாரேனும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடியுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும். பெரிய அளவரலாம். நிஜமா சொல்றேன் பெற்றோர்களே, தயவு செஞ்சு உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதாரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. சொல்லவே சொல்லாதீங்க, அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுங்க.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கண்ணா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு

0: ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லி, உங்க கூட அடுத்த ஒரு 2 மணி நேரம் கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணி பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 1 மணி நேரம் பேசுறதுக்காக ஒரு பாடலோட வரிகள் சொல்லுவோம். அந்த பாடலோட வரிகளுக்கு அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கறத நேயர்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு கேம் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தொடர்ந்து 2 மணி நேரம் நம்ம விளையாட போறோம். அந்த வகையில நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் சாங்கோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, அதுக்கு அடுத்த வரிகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். என்ன வரிகள் அப்படிங்கிறத நான் இன்னொரு தடவையும் ரிப்பீட் பண்ணுறேன். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை அப்படிங்கிறதா இந்த ஒரு வரிகள்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
2: தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி, இன்னைக்கு என்ன தினம் நீங்களே சொல்லிருங்க.
2: அதாவது இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம தவிர்த்தணும் அப்படிங்கிற ஒரு டே இன்னைக்கு.
1: ஓகே, கண்டிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்காவது வந்து இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் இல்லாமல் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணணும், ஒரு டே வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்கோட பயன்பாடு என்ன, அதனால என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத காலையில் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலே வந்து நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் பைகள் அது வந்து எரிக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுறது, அப்புறம் குப்பைகளாக ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறதுனால விலங்குகள் அதாவது குறிப்பாக கால்நடைகள் வந்து அதை சாப்பிட்டு அதுக்குமே வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதை தவிர நீர் மாசுபாடுக்குமே அது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கு கீழே தண்ணியே வந்து மண்ணுக்கு கீழே போகவே மாட்டுது, ஏன்னா அந்தளவுக்கு பிளாஸ்டிக் வந்து நம்மளோட பூமியை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு தினத்தில் அதாவது இன்றைக்கி இந்த ஜூலை 3 இருக்கு இல்லையா, இன்றைக்காவது நம்ம பிளாஸ்டிக் பேக்லாம் இல்லாமல் இயற்கையான முறைகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ, அதாவது மஞ்சள் பையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சணல் பையாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு முக்கியமான மாற்றம் வரும், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக இன்றைக்கி என்ன விளையாட்டு தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஜான் ஹோரேப் தம்பி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு பெரியை பற்றி சொல்ல போகிறேன், அதாவது போசன் பெரி அப்படின்னு சொல்லுவாங்கக்கா. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக, பெரி வகைகளில் நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் தெரியாதது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேர் வந்து வாயிலே நுழையாதுல, அதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போகிறது. சரி, அதை என்ன சொன்னீங்க, போசன் பெரி?
2: போ
1: அப்படின்னா என்ன?
2: அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம ராஸ்பெரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ப்ளூபெரி, பிளாக்பெரி, எல்லாத்தோடைய டேஸ்ட்டையும் அது ஒன்று வச்சுருக்குமா. அது ஒரு ஒரு அதாவது பெரி பின்னாலே ஒரு ஒரு மொட்டிலையும் நிறைய ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த போசன் பெரியிலேருந்து ஒரு ஒரு மொட்டை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்குமா, அதுவே இன்னொன்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் புளிக்குமா, இன்னொன்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் இனிப்பாகவும் தூவரப்பாகவும் இருக்குமா. இப்படி எல்லா பெரியோடைய கலவையினா இது, அதாவது இந்த போசன் பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப வியடாக இருக்குல்ல.
1: கண்டிப்பாக, அது எப்படிப்பா இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படிலாம் நடக்குதே என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கால்பந்து போட்டி அப்படிங்கிறது சைடில் விறுவிறுப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்குமே வந்து ஒரு போட்டி நடக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா டீமுக்கும் இன்னொரு ஒரு இன்ட்ரோ டீம், அதாவது இந்த கேப் வெர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம், அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கா டீமாக இருந்தாலுமே அவங்களுக்கான போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்து அவங்களுக்கான போட்டி தொடங்கினாலுமே நம்மளோட இந்தியா டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா July 4, அதாவது நாளைக்கு காலையில் ஒரு 3:30 தான் வந்து அந்த போட்டி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்தியா டைமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரவுண்ட் 32, அதாவது 32வது போட்டியாக நடக்க போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மயாமி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் தான் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நம்பர் 1 டீம் வந்து அர்ஜென்டினாவாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஒரு முக்கியமான காரணம்
2: மெஸ்ஸி
1: அவங்களோட ஒரு பார்ட்டிசிபேஷன் தான். ஆல்ரெடி அவங்களே ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த ஒரு மேட்ச்லயுமே அடுத்தடுத்து கோல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுமையா நாளைக்கு, அதாவது நாளைக்கு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டா இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்காக ட்ரை பண்ணி அந்த ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிச்சு சொல்றோம். அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அடுத்த பாடல் அரண்மனை 2 படத்துல இருந்து வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடன் கட்டுமா, அதிரடி கொல்லப்பட்டுமா, கம்பெனாதான் துறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: லட்சத்தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: நாஜான் ஹொரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹொரேப் தம்பியுமே வந்து போசன் பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரி வகையை பற்றி சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். ஒரு பாடலோட வரிகள் கொடுத்து அதுக்கு அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நேயர்கள் ரெண்டு பேர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தென்காசியிலேருந்து செல்வன் அண்ணா மெசேஜ் மூலமாக வந்து அனுப்பியிருக்காங்க. காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை அப்படின்னு அந்த ஒரு பாடலே இன்னும் கொஞ்சம் நிறையலாம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நேயர் பாமன்லேருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு நேயருமே வந்து அவங்களுமே அந்த காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை அப்படின்னு சரியான வரிகளை அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது இன்னும் இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களுமே கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹொரேப் தம்பியுமே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இல்லை நானே கேட்டுறட்டுமா?
1: இப்போ எனக்கு எதுலன்னு சொல்கிறேன்னு தெரியலையே.
0: சரி ஓகே, நானே வந்து கேள்வி சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பெரிய வகையை பற்றி சொல்ல போகிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: ஓ ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன்ல அது பேர் வந்துக்கிட்டு போசன் பெரி அப்படின்னு. அது வந்துக்கிட்டு எல்லா பெரியோடைய டேஸ்ட்டும் வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஒரு உருண்டையிலையும் ஒன்று ஒன்று டேஸ்ட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஒன்று ஒன்றுலேயும் வேறு வேறு சத்துக்கள் இருக்குமா. ஒரு ஒரு பெரியில் வந்துக்கிட்டு ஒரு நிறைய விட்டமின் சி இருக்கும், இல்லைனா விட்டமின் ஏ இருக்கும், விட்டமின் கே இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் இந்த போசன் பெரியில் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம சாப்பிட்டு வரனால நம்மளுடைய அந்த பிளட் சுகர் இருக்குல்ல அது வந்துட்டு குறையும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த டைஜஷன் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரி பண்ணும். மலச் சிக்கல் எதுவும் உண்டாகாமே இது தடுக்கும். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா இந்த பாய்ஸ் அண்ட் பெரி சாப்பிடும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளுடைய அந்த நரம்பு மண்டலத்தை ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது லங் சப்போர்ட், அதாவது சில பேர் வந்துட்டு மூச்சில் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு அந்த நோய் வந்துட்டு எதனால் வரும் அப்படின்னா ஆஸ்துமா இல்லை வேறு ஏதாவது நிறைய இருக்கும். அது எதனால் வரும் அப்படின்னா இந்த போதைப் பொருளுக்கு இல்லைனா வேறு ஏதாவது பேட் ஃபுட்ஸ் இந்த மாதிரிக்காக வரும் அந்த ஆஸ்துமா இந்த மாதிரி. அதோட இது தடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த பெரிய வகையை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலு சிலுவென்று பூந்தென்றல் சூடேற்ற உயிரணுவே பொன்னூஞ்சல் ஆடுதே அப்படிங்கிற வரிகள் தான். இதுக்கு அடுத்த வரிகளை வந்து கண்டுபிடிக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு இன்னொரு தடவை வந்து வரிகள் சொல்கிறேன். சிலு சிலுவென்று பூந்தென்றல் சூடேற்ற உயிரணுவே பொன்னூஞ்சல் ஆடுதே அப்படிங்கிறதான் வந்து வரிகள். இந்த வரிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களையுமே வந்து சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம ஊரில் ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேர் வந்து இந்த பாமன் பாலம் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கோயில் சொல்லுவாங்க, கருவாடு இதுக்கெல்லாம் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ், அதாவது இந்த கடல் சார்ந்த உணவுகள் தான். அதில் நண்டு சாப்பிட்றது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நண்டு சாப்பிட்றது மூலமாக நம்மளோட உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கிராப் சாப்பிட்றதுனால சளி இருமல் பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கு காரணம் இந்த நண்டில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்க. அதுவும் மழைக்காலங்களில் வந்து நண்டு சூப்லாம் வந்து குடித்தாங்க அப்படின்னா இந்த சுவாச பிரச்சனைகளை கூட சரியாகுமா. சுட சுட குடிக்கும்போது கண்டிப்பாக மழைக்கு இதமான ஒரு ஃபீலிங்காகவுமே இருக்கும். மீனில் இருக்கிற மாதிரியே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது இந்த நண்டுலையுமே வந்து அதிக அளவில் இருக்குமா. இதை தவிர துத்தநாகம், புரோட்டீன் அதாவது புரதச்சத்து இது இருக்கிறதுனால வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி அப்புறம் சர்க்கரை நோய் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தடுக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த மூட்டு வலி, எலும்பு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு நண்டில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நண்டு இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை தவிர வைட்டமின் பி சத்து, அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தசைகளையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு உடம்புக்கு தேவையான எனர்ஜியையுமே வந்து கொடுக்குமா. நண்டு சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிரமமே அதோட கூட அந்த ஓடு பகுதிகள் தான். யாராவது அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு குழந்தைங்களுமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால குழந்தைங்க சாப்பிடும் பொழுது மட்டும் உங்களுக்கு கவனமான முறையில் எடுத்து கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர் வந்து பாடலுமே கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபாத்திமாக்கா தான் பாடல் கேட்டிருந்தாங்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து. அந்த ஒரு பாடல் அடுத்ததான் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஒரு பெரியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலு சிலுவென்று பூந்தன்றல் சூடேற்ற உயிரணுவே பொன்னூஞ்சல் ஆடுதே அப்படிங்கிற வரிகள்ல வந்து அது வந்து என்ன பாடல், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வரி என்ன அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. யாரு எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ராமேஸ்வரத்துல இருந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நேயர் தான். அவங்களுக்கான அந்த அடுத்த வரிகள் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குழு குழுன்னு தீவையில் தாளாட்ட அடை மலையில் என் ஆசை மூழ்குதே அப்படிங்கிற வரிகள் அனுப்பியிருக்காங்க. அது கரெக்டான வரிகளாக இருந்ததுனால அவங்க கேட்ட ஒரு பாடலுமே வரப்போகுது. அதே பாடல் தான் கேட்டிருக்காங்க அண்ணாத்தா படத்துல இருந்து சாரசார காற்றே அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம ஜான் குரை தம்பி வந்து சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு பெரிய பத்தின தகவல்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
2: நீங்கள் கொலாஜின் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஆ, அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது இருந்தால் தான் ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க.
2: அது இதில் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொலாஜின் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கிடையாது, நம்மளுடைய ஹோல் பாடிக்கும். அதாவது இந்த கொலாஜின்கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய பாடிக்கு ஒரு 100%ல 30% இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி வச்சுருக்குமா. அப்படி நம்மள்கிட்ட இருக்கிற எனர்ஜி போகும்போது இந்த கொலாஜின் தான் நம்மளுக்கு எனர்ஜி தரும். எந்த சத்தும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய எலும்புகள்லாம் ஒரு ஜவ்வால் தானே ஒட்டி இருக்கு. அந்த ஜவ்வுகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அது ஒரு ஸ்ட்ராங்கானதாக மாற்றி நம்மளுக்கு வயசானாலும் எந்த ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வயசாக ஆக நம்மளுடைய முடி வெளியாகிக்கிட்டே இருக்கும் தானே, அதையும் இதால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எங்கே காணப்படும் அப்படின்னா, ஒரு மலைக்காடுகள், அதாவது அமேசான் இந்த நீல்காடு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல மட்டும் இந்த போசன் பெரியை பார்க்க முடியும். பொதுவாக அதாவது அமெரிக்கா, யூரோப், ஏசியாவில் சில இடங்களில் பார்க்க முடியும். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, ஓகே, அந்த ஒரு பெரிய வகையை பற்றி இன்னும் தகவல்கள் வந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க பிறந்ததும் கொஞ்ச நாட்கள்லேயே அவங்கள அழகுப்படுத்த நிறைய விதமான பொருட்கள் வந்து பெற்றோர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதில் டிஃபால்ட்டாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது காஜல், அதாவது கண்மை அப்படின்னே சொல்லலாம். அது வந்து கண்ணை குளிர்ச்சியாகும், அழகாக காட்டும், அப்புறம் கண்ணை பெருசாக காட்டும் அப்படின்னு பலர் நம்பினாலும் அது நிஜம் கிடையாதான். வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கண்மையை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க கண் வந்து பாதிக்கப்படாமல் இருக்குன்னா, அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் அதிக அளவில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கண்மையை அப்பி விடுறவங்க வந்து இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயங்களை வந்து நல்லா கவனித்தாலே போதும், அந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதிகப்படியான கண்மையை வந்து குழந்தைகளுக்கு வச்சு விடுறதுனால ட்ரை ஐஸ், அதாவது இயற்கையாக சுரக்கப்படுற அந்த கண்ணீரோட சமநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படுமா. அதனால கண்ணில் வந்து வறட்சி ஏற்படுறது, கண் எரிச்சல், அப்புறம் வந்து அப்பப்போ உறுத்திட்டே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருமா. இதை தவிர இமைகளோட ஓரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பி, அதாவது மெய்போமியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இந்த காஜல், அதாவது அந்த கண்மையால் வந்து அடைக்கப்பட்டுருமா. ஸோ கண்ணீர் எவாபரேட் ஆகி அந்த ட்ரை ஐஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர தரமில்லாத ஒரு குறிப்பாக வந்து நல்ல ப்ராடக்ட்ஸாக இல்லைன்னா அதில் வந்து லெட் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈயம் நச்சுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து கார்னியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கருவிழியில் தொற்று ஏற்படுறது, இதனால் வந்து பார்வை குறைபாடு ஏற்படுமா. இது உடனே தெரிய வராது, தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்களையா, அதாவது இந்த நைட்லலாம் மையை வந்து ரிமூவ் பண்ணாமல் தூங்குறது, பெண்கள் வந்து ஒரே காஜில் வந்து மாறி மாறி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து கண்களோட உள் விளிம்பில் இந்த வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட கண்ணீர் எல்லாமே வந்து தேங்கி இருக்கும் இல்லையா, அங்கே அடிக்கடி பூசுறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ணம், அப்புறம் நெற்றி பகுதிகளில் வைக்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இமைகளில் அதிகப்படியாக வச்சு தேய்க்கிறதுனால இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவா ஓடி மறைஞ்ச, அதுக்கு அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக நேர் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, அண்ணாத்த படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
1: அதிகாலை சுப வேளை, திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஒசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரி மற்றும்
5: ஜான் ஹோரே.
4: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். குட் ஈவினிங் கா. ஓகே கா, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே கா, நீங்க எப்படி இருக்கீங்க? வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து புறாவை நில்லுன்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்ச.
6: கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணி ஏது அந்த கட்டம் நினைக்க.
4: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா, ரொம்ப அருமையா வந்து பாடலாவே பாடி காமிச்சீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? தெரிஞ்சுக்கலாம்.
5: ஓகேக்கா, இதில் மெக்னீசியம், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் கால்சியம், இந்த மாதிரி 3 இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய பற்களுக்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த பிரெயின், அதாவது இந்த மூளை இருக்குல்ல, நம்ம மூளை எப்பயுமே டென்ஷனாகவே தான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது நம்ம மூளை தான். அது எப்பயும் டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனை குறைச்சி அதை நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கத்தையும் தரக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஆப்பிள்லாம் நல்லா ரெட்டாக இருந்தால் தானே நம்ம வாங்குவோம்.
4: ஆமாம்,
5: அது கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருந்தா நம்ம வாங்க மாட்டோம் அப்படிதானே, ஏன்னா அது பழுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது அப்படியே ஆப்போசிட், ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா காய், அதுவே கொஞ்சம் லைட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பழம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல பிளாக் கரண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒண்ணு இருக்கு, நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: பிளாக் கரண்ட் பேர் வந்து உங்க மூலமா தான் கேள்விப்பட்டேன். நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க நம்மளோட நிகழ்ச்சியிலே.
5: அந்த பிளாக் கரண்ட் டேஸ்ட் இதில் ஒரு 50% இருக்கும், மீதி 20 வந்துட்டு ராஷ்பெரி, அடுத்து 20 ப்ளூபெரி, அடுத்து 10% பிளாக்பெரி, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 பெரியும் ரொம்ப டேஸ்டான பெரி, அப்போ இந்த 4 ரொம்ப மிக்ஸ் ஆனதாக இந்த பவுசன் பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய கலர்னு நான் சொல்லவே இல்லை அப்படிதானே. இது நம்ம ஊர் பழம், திராட்சை பழம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அடுக்கடுக்காக அந்த ஊருண்டோரியாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு கொத்துல இதில் 4 பழம் தான் இருக்குமா. ஆனால் அதுவே கொஞ்சம் ரேட் கூட தான். இதை நம்ம ஊர்களுக்குள்ளே வாங்க முடியாது, ஏசியாவை எங்கேயோ சுற்றி பார்க்க போனால் மட்டும்தான் அதை வாங்க முடியும்.
4: சரி ஓகே, ஒரு காஸ்ட்லியான பழத்தை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் மேலே வந்து அதிக கவனம் செலுத்துறத பார்க்க முடியுது. அது நீங்கள் சொன்ன அந்த பழங்கள் சாப்பிட்டு பழக்கப்படுத்தினாலும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடைய தான் வந்து இருக்காங்க. இந்த ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸை தவிர ஆரோக்கியமான உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கு டயட் பிளான் அப்படிங்கிறதுமே இருக்கணும். ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முறையாக படித்தவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன், நீங்களே கூட உங்களோட படிப்பை வந்து சூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இது தமிழில் வந்து ஊட்டச்சத்து அப்புறம் உணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வயசை பொறுத்து, உடல்நிலையை பொறுத்து என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற வந்து தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு டயட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணவு கட்டுப்பாடு, யார் யாருக்கு எப்படி எப்படி உணவுகள் கொடுக்கணும். குழந்தை வந்து ஒரு உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட தாய்க்கு என்ன

0: மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து எப்படி சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயங்களுமே இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கும். ஃபுட் சயின்ஸ், அப்புறம் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷியன், அப்புறம் வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜி அப்படின்னு எல்லா பாடங்களுமே வந்து சேர்ந்து அதுவுமே வந்து ஜாயினாக தான் இருக்குமா. இன்டர்ன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவமனைகள்லையும் ஃபிட்னஸ் சென்டர்லையுமே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் டயட்டீஷியன், அப்புறம் வந்து நியூட்ரிஷியனிஸ்ட் அப்படின்னு ஊட்டச்சத்து தொடர்பாக நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மேல் படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி, எம்ஃபில், அப்புறம் பிஹெச்டி வரைக்குமே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். திக்கோளம் நம்பகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ண்ணா. ஓகேண்ணா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிரட்டுமா? ஓகேண்ணா. இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா, அதுக்கு அடுத்த வரிகள் என்ன வரும்? இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா, அதுக்கு அடுத்த வரிகள். பாடலோட அடுத்த வரிகள் நீங்க கண்டுபிடிக்கணும்னா சரி. ஓகே, நான் பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான ஆன்சருமே சொல்லிடுறோம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணாவுக்கு வந்து பதில் தெரியலை. நேயர்கள் யாருக்காவது இந்த பதில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு. அது வரைக்கும் கேள்வி வெயிட்டிங்கில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க.
2: பை பைக்கா.
0: அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:01 தான் நேயர்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 6 to 7 பேசுறதுக்காக அடுத்த ஒரு நபர்
1: யாரு அப்படின்னா நான் தான் ஜாபீர்.
0: நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு, என்ட்ரு ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறதுமே வந்து உங்களோட என்ட்ரிலேயே சொல்லிடலாமா?
1: ஓகேக்கா, இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேங்கா.
0: ஏன்னா
1: நம்ம இவ்வளவு நாள் புதுசு புதுசான தகவலை தெரிஞ்சுக்கிட்டாச்சுல, ஒரு நீதி கதையும் தெரிஞ்சுக்கணும்ல.
0: சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான ஒரு கதை ஒன்று நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு ஃபேமஸான பாடல் தான் கேட்டோம், ஆனாலுமே அதுக்கான பதில் வந்து இன்னும் சொல்லலை. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு தலைவரோட பாட்டு. இந்த பாடலோட அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கிறத இன்னும் கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம வந்து ஒரு விளையாட்டை பத்தி தெரிஞ்சுப்போம். அதுல இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 2020 ஃப்ரெஷ்ஷா வந்து ஒலிம்பிக்ல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் அப்படிங்கிறது. கிளைம்பிங் அப்படின்னாலே ஏறுறதுதான் அதோட அர்த்தம். அதுக்கு ஏத்தாப்புலயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, செயற்கையா அமைக்கப்பட்ட பாறைகளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இயற்கையான பாறைகளையுமே வந்து சரி, அந்த சேஃப்டி எக்யூப்மெண்டோட பாதுகாப்பா அவங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவாங்களாம். இது 1980 ஐரோப்பாவில் போட்டி வடிவில் வளர்ச்சி பெற்றாலுமே 2020 தான் சம்மர் ஒலிம்பிக்ஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2021 அஃபிஷியலாக இந்த ஒரு கேம் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான பிரிவுகள் அப்படிங்கிறது இதில் 3 இருக்கு. அதில் லீட் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிக உயரம் ஏறுறவங்க வந்து யாரோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. அடுத்ததா ஸ்பீட் கிளைம்பிங், அதாவது டார்கெட்டை குறைஞ்ச நேரத்தில் ஏறி கடக்கிறவங்க. அடுத்ததா 3வது வந்து போல்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கயிறே இல்லாமல் குறைஞ்ச உயரத்தை ஏறி கடக்கக்கூடிய ஒருத்தவங்க. அதுக்காக சேஃப்டி இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்காது, கடினமான பாறைகளாக இருக்குங்கிறனால கண்டிப்பாக வந்து கீழே மேட்ரஸ், அதாவது மெத்தைகள் எல்லாமே வந்து விரிச்சிருப்பாங்களாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளைம்பிங் ஷூ, அப்புறம் வந்து சேஃப்டி ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கனெக்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அப்புறம் ஹெல்மெட், இன்னும் சில பாதுகாப்பு உபகரணங்களே கொடுப்பாங்களாம். அடுத்ததாக கை கால் எலும்பு தசைகள் இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிளைம்பிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலே அதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்புறம் வந்து ஒரு பேலன்ஸ்டு பாடி, அதாவது நம்மளோட உடலை சமநிலையில் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக வந்து இந்த உயரம் பற்றின பயம் அப்படிங்கிறது போகணுங்கிறன்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் வந்து பலர் வந்து தைரியமாக வந்து கலந்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கேமுக்குமே வந்து ட்ரெய்னரோட கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஒரு கேம் வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பெரியவங்க வரையும் வந்து பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். பிறந்த ஒரு 2-3 வருஷத்துல இருந்தே கூட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்தியே ஸ்ரீ மற்றும்
5: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். நந்திலும் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேண்ணா.
6: எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட்? நம்ம ஊர்ல
1: கிளைமேட் வழக்கம் போலதான், எப்பவும் போல வெயில் தான்.
6: சரி சரி, இங்க மழை வர மாதிரி இருக்கு, ஆனா மழை வரல.
1: சரிண்ணா, நீங்க அங்க வந்து மழையோட ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. சரி ஓகே, நான் இனிமே கண்டிப்பா வரும்லையா? அதாவது நேத்து மழை பெஞ்சிச்சு அப்படின்லாம்
6: சொன்னீங்க.
1: ஓகேண்ணா, ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
6: சொல்லுங்களேன்.
1: உங்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா. இந்த பாடல் வரிகளுக்கு நெக்ஸ்ட் லைன் என்ன வரும்? நம்ம ஜாபீர் தம்பிக்கு கூட தெரியுமேனா?
5: யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன்.
1: கரெக்டானா? அந்த வரிகள் தான் வந்து அதுக்கு அடுத்தபடியா வரும். சரி ஓகே, நான் பரவாயில்ல.
6: சரி,
1: நீங்க ஏதாவது
6: நல்ல பாட்டு தான் இல்லையா? நல்ல சாங் தான், பரவாயில்ல. ஏன்னா நீங்க சொன்ன ஒன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஆனா அதுக்கு அடுத்த வரி என்ன அப்படிங்கறதுதான் எனக்கு டஃபா இருந்தது, கண்டுபிடிக்க முடியல.
1: பரவாயில்லண்ணா, நீங்க பாடலோட பேரே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதனால ஆன்சர் வந்து கரெக்ட் தான். சரி ஓகேண்ணா, நீங்க இது மாதிரி ஏதாவது கேள்விகள் எங்ககிட்ட கேட்க போறீங்களா?
6: சரி கேளுங்க. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம்.
1: ஒவ்வொரு பூக்களுமே அந்த ஒரு சாங் தெரியும், ஆனா அடுத்த வரிகள் வந்து எனக்கும் தெரியாதேனா?
6: அடுத்த வரி, லட்ச கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உண்மை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா, அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான். ரொம்ப அருமையா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: இன்னைக்கு வந்து எனக்கு என்ன லேட்டஸ்ட் பிலிம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: லேட்டஸ்டா இப்ப வந்தது அப்படின்னா கரசாமி படம், அப்புறம் வந்து இப்ப நூறு சாமி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு.
6: சரி, நூறு சாமி பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல, அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு எனக்காக நீங்களே போடுங்க, சூப்பரா இருக்கிற பாட்டா.
1: ஓகேண்ணா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம், மீண்டும் நாளை சந்திப்போம், பாய்.
1: ஓகே, நம்ம சந்திரசேகர் வந்து சந்திரசேகர் அண்ணா வந்து ரொம்ப அருமையா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதில், அதாவது டைட்டிலோட சொல்லிட்டாங்க, ஆனா அடுத்த வரிகள் கண்டுபிடிக்கிற முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு. நேயர்கள் யாராவது இன்னும் இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பியும் என்ன கதை சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நானுமே ஆர்வமா இருக்கேன்.
5: ஓகேக்கா, என்ன அப்படின்னா ஒரு அதாவது கதைனாலே ஒரு காடுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்பயே நீங்க வந்து நினைச்சுக்கலாம் அது விலங்குகள்ல இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி.
1: கண்டிப்பா.
5: அப்புறமா அந்த காட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பூனை இருக்கு, அப்புறமா அது பக்கத்துல தந்திரமான நரியும் ஒன்று இருக்கு. இது ரெண்டுக்கும் நடக்கிற இடையிலதான் இந்த ஒரு கதையே என்ன அப்படின்னா, இந்த நரி வந்து ரொம்ப ரொம்ப பீத்திக்கிட்டே இருந்துச்சான். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ உன்னை யாராவது ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு சொன்னான். அது நான் அட்டாக் பண்ண வரமோ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூனை சொல்லி முடிச்சிருச்சான். ஆனால் இது பீத்திக்கிச்சான், எனக்கு அட்டாக் பண்ண வரவங்களை வந்து நூறு வழி இருக்குது, அந்த நூறு வழியில் நான் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு வழியை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். சொன்னோடனே நீ இப்படியே பீத்திட்டே கடை, எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பூனையும் என்ன ஒன்று சாப்பிட்னா கிளம்பி ரெடியாக என்ன ஒன்று சாப்பிட்னா அதோட வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்துச்சான். இந்த கிளம்புற வழியில் இந்த நரியுமே என்ன ஒன்று சாப்பிட்னா அதோட பின்னாடி போய்கிட்டு இருந்துச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, கதையில் அடுத்தடுத்து என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானுமே தெரிஞ்சுப்பேன். அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம். ஏன் நமக்குள்ளேயே இந்த டேலண்ட்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பல பேர் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்போம்லையா. நல்லா பாட்டு பாட தெரிஞ்சாலோ இல்லை வந்து டான்ஸ் ஆட தெரிஞ்சாலோ பெரிய அளவுக்கு வந்து நம்ம முன்னேறி போயிருக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு பெரிய டேலண்ட்டுக்காக சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதில் தான் ஃப்யூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அதை தவிர நல்லா படிக்கிறது, சமைக்கிறது, சின்ன சின்ன கிராஃப்ட் அதாவது இந்த வேஸ்ட் பொருட்களை வந்து பயனுள்ளதா மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து டேலண்ட் தான். அது வந்து சமூக வலைதளங்களை பார்த்து கத்துக்கிட்டாலும் சரி இல்ல வந்து இணையதளங்களை பார்த்து கத்துக்கிட்டாலும் சரி அதுக்கான ஒரு ஆர்வம் வந்தாதான் அதை கத்துக்க முடியும். அப்படி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்பாங்க. அதாவது ஒரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிகாமி தானே ஜாபீர்?
5: என்னதுக்கா
1: ஒரிகாமி அப்படின்னு பேப்பர்ல செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட?
5: ஆமா அப்படிதான் நினைக்கிறேன்.
1: அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? சரி பரவாயில்ல. ஒரு
5: கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதான் அதான் தான்.
1: அந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் செய்வாங்க. இந்த புது புது விலங்குகள் செய்யறது, ராக்கெட் செய்யறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன டேலண்ட் தான். ஏன்னா வந்து அது எல்லாருக்குமே வந்து செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. பேரண்ட்ஸுமே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேப்பர் தானே அது வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி குழந்தையோட முயற்சி, ஆர்வம் இது ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறது இல்லை. ஃப்யூச்சரே வந்து அதில் இல்லைன்னா கூட கண்டிப்பாக அவங்களோட திறமைகளை அங்கீகரிக்கவும் அதை மதிக்கவும் செய்யணும். இது வந்து பாட்டு பாடுறதோ இல்லை சாகசங்கள் செய்கிறதோ அது மட்டும்தான் வந்து டேலண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் அது குழந்தைகளோட மகிழ்ச்சியை வந்து தருது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி ஆர்வத்தோட செய்யறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு டேலண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களும் அதுக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை என்றே செங்காந்தல் மலரென நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படிங்கிற ஒரு வரிகளுக்கு அடுத்த வரிகள் என்ன வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா நூறுசாமி படத்துல இருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஒரு காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையில அடுத்ததா என்ன ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுமே வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம். ஒரு கொஞ்சம் பழைய பாடல் தான் இருந்தாலும் நேயர்கள் வந்து பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையென்றே செங்காந்தல் மலரென நீ சொன்னால் நான் நம்பி விடவோ அப்படிங்கிற ஒரு வரிகள். அதுக்கு அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருக்க கதையில என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, தூரத்துல வந்து ஒரு வந்து வேட்டையாடுறவர். அவர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அதிக விலங்குகள் எல்லாருமே வேட்டையாடுவாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓனாய் கூட்டத்தையே துரத்திட்டு வராரு. அப்ப ஓனாய் கூட்ட துரத்திட்டு வரும்போது இந்த பூனைக்கும் இந்த ஓனாய்க்கு வந்து வீட்டுக்கு போற வழியில அதுக்கு சவுண்டு கேக்குது. சவுண்டு கொட்டோனே சரி நம்மளே சேர்த்து மொத்தமா துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அது பக்கத்துல வந்துருச்சு அந்த ஓனாய் கூட்டம் எல்லாமே. அப்ப என்ன ஒண்ணுச்சு அப்படின்னா தந்திரமா இந்த ஒரு பூனை வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க மரத்தில் போய் என்ன வந்துச்சு அப்படின்னா ஏறிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன வந்துருக்கு அப்படின்னா எனக்கு வந்து 100 வழி இருக்குது அப்படின்னு சொன்னக்கப்புறமா இது வந்து கேட்டிருக்கோம் உனக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 வழி தான் இருக்குது, அந்த 1 வழி எங்கிட்ட போய் தப்பிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். நீ ஏன்னா டப்புன்னு இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மரத்து மேலே ஏறிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 வழியில் எந்த வழியை யோசிக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப குழம்பு இருந்துச்சான். இந்த குழம்பு இருக்கிற கேப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே தொடர்ந்து வந்த பெரிய கூட்டமே இது என்ன வந்துச்சு அப்படின்னா அடிச்சு என்ன வந்துச்சு அப்படின்னா அது கீழே தள்ளிடுச்சான். இதனால் எல்லாரும் போனதுக்கப்புறமா அந்த ஒரு கீழே கலக்கிற அந்த ஒரு நிறைய மட்டும் என்ன ஒன்றார் அப்படின்னா அந்த வேட்டையாடுறது வந்து வேட்டையாடிட்டாரான். இதோட அதுக்கு வந்து இறப்பு, அதாவது அதோட உயிரும் போயிடுச்சு. அப்புறமா இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன்.
0: சரி, ஓகே, அதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் வந்து நம்ம பாடல் வரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நேயர்களுக்கு சொல்லிட்டு அடுத்ததாக இப்போ வந்து குழந்தைகளுக்கு வார்த்தைகளில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒன்று வந்து அது ஜீன் படி, அதாவது இந்த மரபு வழியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அது பேரண்ட்ஸ் நடந்துக்கிற விதங்களை அடிப்படையாக வச்சு தான் வருமா. ஏன்னா வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸோட வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணுறதை விட அவங்களோட பிஹேவியரை தான் அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அம்மாவோ அப்பாவோ உறவினர் ஒருத்தவங்க கிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க போன பிறகு அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வரும். ஸோ பேரண்ட்ஸ் மேலே தான் வந்து ஒரு தவறான எண்ணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம அம்மா அப்பா வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது பொய் சொல்கிறதா இருக்கலாம், அதிக கோவப்படுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான பழக்கங்கள் பேரண்ட்ஸோட பிஹேவியர் மூலமாக தான் குழந்தைகளுமே வந்து பழகிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால பேரண்ட்ஸ் குழந்தைங்க வந்து இல்லாத போது எப்படி வேணால் நடந்துக்கலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் அவங்க இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகள்லேருந்து செயல்கள் வர எல்லாமே கவனமோடு தான் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து ஒவ்வொரு வளர்ப்பு முறை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து ஒரு மாதிரி செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க, செகண்ட் குழந்தைய வந்து நல்லா கண்டித்து வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி மாறி மாறி இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு பொதுவான ஒரு முறை அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி வந்து நடந்துக்கக்கூடிய பிஹேவியர் அப்படிங்கிறதா. அது குறிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு பொருந்தும் அப்படிங்கிறதுனால எல்லா குழந்தைகளுக்குமே வந்து அந்த ஒரு முறை உதவும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக போடா போடி படத்துலேருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. சிம்பு அவங்களோட குரல்லையே கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உயிரோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
0: நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் அப்படிங்கறது தெரியுமா?
2: சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது?
0: ஓகே, சூப்பரா. அடுத்த வரிகளையும் சொல்லிட்டீங்க, என்ன பாடலுங்கறது அதோட பேரையுமே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: இதே பாட்டை கொடுக்க முடியுமா?
0: என்ன பாடல்க்கா?
2: இந்த கேள்வி கேட்டீங்களா, இந்த பாட்டு?
0: ஆஹா, இது வந்து கொடுக்க முடியாதுக்கா, இது கேள்விக்காக கேட்டோம்.
2: அப்படியா?
0: அது கொஞ்சம் பழைய பாடல்னால கொடுக்க முடியாதுக்கா.
2: ஆமா, அப்படியா, சரி. அப்ப புது பாட்டு நீங்களே ஏதாச்சும் கொடுத்துருங்க.
0: சரி, ஓகேக்கா. ஓகே, ரொம்ப நன்றிக்கா.
2: நன்றிக்கா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து வழக்கம் போல இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி ஒரு கருத்தோடையுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கருத்து அப்படிங்கறத கேட்டுட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம்.
1: ஓகேக்கா, என்ன அப்படின்னா, இந்த மாதிரிதான் இந்த நரிக்கு வந்து 100 வழி இருந்துச்சு. அந்த 100 வழியில ஏதாச்சும் ஒரு தப்பிக்கிறதுக்கு யோசிச்சு என்ன ஒண்ணுச்சு அப்படின்னா, தப்பான வழியில செயல்பட்டு என்ன ஒண்ணுச்சு அப்படின்னா அதோட உயிரையுமே இறந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்மள மாணி மனசுங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோதான் நிறைய காசுகள் இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது தீவிரமான வழியில் செயல்படுத்தி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நஷ்டப்பட்டுறாங்க. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதாவது சம்பாதிக்க முடியாத இருந்தாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஹோட்டல்லையோ அல்லது ஏதாவது ஒரு வேலைகள்லையோ நின்றுட்டு, அதாவது 4 சம்பளத்துக்கே நின்று அவங்க பெரிய பெரிய தொழிலதிபராக ஆகிறது எத்தனையோ பேர் இருக்காங்கக்கா. அதே மாதிரி நம்மளுமே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணால் நல்ல வழியாக எல்லாமே நடக்கும்.
0: சரி, ஓகே. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 14 கிலோமீட்டரில் இருந்து 25 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பிட்டு நாளைக்கு வேறொரு கெஸ்டோடையுமே வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியும் டாட்டா சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க.
1: பாய் பாய்க்கா.
0: ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். அருமையான காணொலி சமீபத்தில் ஒண்ணு பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு தொகுப்பாளர் போய் ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அவரு சொல்றாரு, எல்லா விஷயத்தையுமே என் நண்பன் கிட்ட எப்பயுமே நான் சொல்லிடுவேன், அவன் கிட்ட இருந்து நான் எதையுமே மறைச்சது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு, அப்போ உங்களோட வீட்டிலலாம் நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைங்க, எங்கள் வீட்டிலலாம் நான் அதிகமாக பேசுகிறதில்ல, அப்படியே பேசினாலும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் சொல்கிறதே கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. நம்மளோட பகுதிகளிலையும் சரி, இல்லைனா எந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு வயசுக்கு அப்புறமா நண்பர்கள்கிட்ட நம்ம ரொம்ப இயல்பாகவே பழக ஆரம்பிச்சிருவோம். அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லுவோம். ஏன், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் கூட நண்பர்கள்கிட்ட கேட்டு அந்த முடிவுகளை எடுப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஒரு பெண் தோழியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்கிட்டையுமே நம்ம இயல்பாகவே சொல்கிற வழக்கம் இருக்கும். ஆனால் வீட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு அதனால தான் என்ன கேள்வி கேட்க போகிறோன்னா, நீங்கள் கடலுக்கு தொழிலுக்கு தான் போயிட்டு வரீங்க, அந்த நேரத்தில் பொதுவாகவே நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாராக இருந்தாலும் சரி, என்ன கேட்பாங்கன்னா, பாடு இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாடு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கடல் மேலே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப அருமையான கேள்வியில் பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வள்ளூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வந்தன வந்தன வந்த சனம் எல்லாம் இந்திரா வந்ததும்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுறீங்க?
6: என் பேர் ஜெபிஷன், நான் இங்கே பிரான்சிஸ் நகரில் இருக்கேன்.
5: இப்போ வந்து நம்ம பொதுவாகவே இன்றைய கால இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது நடந்துச்சுடா என்னோட லைஃப்பில், ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ சொல்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவை கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனா வீட்டுல அவ்வளவுக்கு இணக்கமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள வீட்டுல இணக்கமா இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கடல் மேல போய் கடலுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுறீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட வீட்டுல வந்து கடல் மேல என்னென்ன நடந்துச்சு? இப்ப பாடை யூஸ்வலா வீட்லயே கேட்டுருவாங்க, பாடு இருந்துச்சா அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ கேட்டுருவாங்க. ஆனா வந்து அது என்ன நடந்துச்சு கடல் மேல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதா?
6: நான் சொல்லுவேன்னா எல்லா நாளும் சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு விஷயம் ஒரு ஆர்வமா நடக்குது, இல்லை ஏதோ ஒரு போட்டு தாந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா நான் சொல்லுவேன் வீட்டுக்கு வந்து.
5: அதில் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது என்னோடய வீட்டில் இதுதான் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம்னா ஸ்பெஷலாக இருக்குதா?
6: ஏன்னா நான் முதல்ல 12th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த லீவில் கடலுக்கு என்ன அனுப்பி விட்டாங்க. வெள்ளத்தில் எங்கள் சித்தப்பாவோட வெள்ளம் தான். அப்போ நானும் சரி ஆர்வத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போக வெள்ளத்தில் ஏறி உட்காந்துருக்கேன், கரைக்கட்டு கூட அவுக்கலை, கரையெல்லாம் கட்டியிருக்கு, வெள்ளத்தில் ஏறி உட்காந்துருக்கேன். நைட்டு 12 மணி வேறு வெள்ளத்தில் ஏறி உட்காந்துருந்தா கொஞ்சம் காற்று அதிகமாக அடிச்சிச்சு, அங்கே கரைக்கட்டே அவுக்காத வெள்ளம், லேசாக தான் நான் மாட்டோம். இப்போ அது எனக்கு லேசாக, அப்போது வந்து அதுவே எனக்கு ரொம்ப வேறமாக இருந்தது. தலை சுற்றி வாந்தி எடுத்து படுத்துட்டேன். அதாவது வெள்ளம் என்னை கூட்டு கடலுக்கும் போயிட்டாங்க. அவங்க கடலுக்கு போயிட்டு என்னால் கடல் மேலே கண்ணையே தொடக்க முடியல. தலை சுத்தி சரியான ஒரு மாதிரி, அப்படி என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருந்துச்சு வேறு மாதிரி. அதோட வலை இலைக்கு வலை வாங்கி கரையை வந்துட்டாங்க. நான் வலை கரையை வந்து வெள்ளத்தை கரை கட்டு கட்டணுன்னு எழுப்பி விட்டாங்க. என்னால் அப்போ தான் எந்திக்கவும் முடிஞ்சிச்சு. எந்திச்சு நான் அதோட இறங்கி வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன், என்னால் இப்படி முடியலம்மா, என்னை இனிமேல் கடலுக்கே போக சொல்லாதியே, நான் இவ்வளோ சம்பவத்தை கடந்துதான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, சரி சரி, நாளைக்கு கடலுக்கு போக சித்தப்பா கூட்டு போக சொல்கிறேன். எனக்கு காண்டாயிருச்சு, நான் இப்போவே செத்து பழச்சி வந்திருக்கேன், என்ன நீங்கள் மறுபடியும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு.
5: இப்போ நீங்கள் வந்து கடலுக்கு தானே போகிறீங்க?
6: ஆமாம்.
5: இப்போ அந்த சம்பவத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன தோணும்?
6: அண்டா இப்போ சிரிக்கணும்ல, அவ்வளோதான், சிரிப்பாக தான் இருக்கும் அது நினைக்கும் போது. முத தடவை எனக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல, நிறைய பேருக்கு அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ காத்துலையும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சுத்தமாக வாந்தியே வராது.
5: இப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் 12th முடிச்சுட்டு மொதல் தடவை கடலுக்கு போனீங்க. இப்போ நீங்கள் விசைப்படகுல கடலுக்கு போயிட்டுருக்கீங்க. விசைப்படகுல கடலுக்கு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு அனுபவம் எப்படி இருந்தது?
6: வள்ளத்தில் போனோன்னு வைங்களேன், இங்கேருந்து ஓடும்போது கொஞ்சம் நேரம் தூங்குவோம், அப்புறம் வலை இழக்கணும், வலை வாங்கணும், இதுக்கடையில் சாப்பிடணும், அதுக்கு அது அவ்வளோ அவ்வளோதான் அதோட இது. ஆனால் போட்டில் தான் ஜாலியாக இருக்கும். போட்டில் போகும்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடுவானுங்க, ஓடி போய் பாடு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கப்புறம் பாடை வாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிறக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம். மறுபடி பாடு வாங்கினு ஒரு 1/2 மணி நேரம் பிறக்கணும், மறுபடியும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்கலாம். இந்த மாதிரியே இருக்கு, நல்லா தூங்கி இருந்துச்சு, தூங்கி இருந்துச்சு வேலை பார்க்கலாம்.
5: இப்போ வெள்ளத்தில் போனாலுமே தங்களுக்கு போனாலும் அதான நிலைமை, அதில் வந்து ஒரு பகல் ஃபுல்லாக தூங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்லியிருக்காங்க.
6: ஆமாம், ஒரு சில வலைகள் வந்து நைட்டில் மட்டும் விடுற வலை இருக்கும், சரியா? இது இன்னொரு சில வலைகள் வந்து செக்கப்பாடும் வெளுப்பும் வைப்பாங்க. அப்போ வெளுப்பு பாடு வாங்கணும் அப்படின்னா காலைல 5 மணிக்கு வலை இலைக்கு வாங்குவோம், 4 மணிக்கு எந்த வலை இலைக்கு, ஒரு 7 மணிக்காக வாங்கினா 12 மணி வரைக்கும் வேலை நடக்கும். மதியம் 12 மணிக்கு வேலை முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வலையை கழிச்சு ஏற்றிட்டு மறுபடி நைட்டுக்கு வலை விடுவாங்க. அப்போ அது டேவும் நடக்கும், நைட்டும் நடக்கும். என்னையை கூட்டு போனாங்களோ அதுக்கு தான் கூட்டு போனாங்க, சலங்கை வலைன்னு சொல்லுவாங்க அது, சலங்கை வலைக்கு. ஆமாம், அதனால் மேக்ஸிமம் வல்லத்து தொழிலே எனக்கு பிடிக்கும்.
5: இப்போ நீங்கள் பேசுகிறத வச்சு கேட்கும்போது ஒரு கடலுக்கு போய் ஒரு 20 வருஷம் ஆன ஒரு மீனவர்கிட்ட இப்படி நான் பேசணும், நான் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன், அவங்கக்கிட்ட பேசுகிற அளவுக்கான ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து செக்கல் பாடு வைப்பாங்க, வெறுப்பு பாடு வைப்பாங்க, வலை இழக்குவாங்க, சலங்க வலை, இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட நான் பேசும்போது நிறைய பேர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு அனுபவசாலி, எவ்வளோ தூரத்துக்கு பேசுவாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பேசுனீங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லுங்கள், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: ரொம்ப நன்றி தம்பி.
5: கண்டிப்பாக நம்ம மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடல் மேலே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத உங்களோட மனைவி கிட்டேயோ, உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ, இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அது உங்களோட மனசை லேசாக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையுமே. ஏன்னா மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை பூட்டியே வச்சுருக்கிறது தான் நிறைய நோய்களுக்கும் காரணமாக இருக்குதான். அதனால் கண்டிப்பாக இனிமேலேருந்து உங்களுக்கு கடல் மேலே என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் சொல்லணும்னு உங்களோட வீட்டில் தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களை தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துதிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த

0: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: என்ன என் பேர் இன்னாசி, நான் வந்து காமராஜர் முதல் தெருவிலேருந்து பேசுகிறேன்.
3: ஓகே. பொதுவாகவே இப்போ இளைஞர்கள் கிட்டே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது டூர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வாழ்க்கை சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நண்பர்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதை வந்து வீட்டில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், வீட்டில் அவங்களோட பாண்டிங் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்குது இந்த காலங்களில் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடலுக்கு போனதுக்கப்புறமா, போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இன்றைக்கி கடல் மேலெலாம் என்ன நடந்துச்சு, ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணுறது உண்டா?
4: நீ சொல்கிற மாதிரி அதிகமாக மற்ற விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டோம். இப்போ கடலுக்கு போனோம்னா அதிகமான காற்று இருந்துச்சுன்னா ஓட முடியலை, மறுபடியும் வந்து வெள்ளம் ரொம்ப வெள்ளமாக போட்டோம், ரொம்ப ஏறி பாஞ்சிச்சு, இது மாதிரி தண்ணி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதிகமான காற்றுக்கெலாம் கடலுக்கு போனால் சொல்லுவோம். இது மாதிரி வலை விட்டு வாங்குவோம். வலை விட்டு வாங்கினா வந்து மீன் வந்துச்சுன்னா இந்த வலையில் இப்படி மீன் வந்துச்சு, ஏதாவது ஒரு வலையில் மீன் வரலன்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த டைங்களில் மீன் வந்துச்சுன்னா அதில் மீன் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக சொல்லுவோம், வீட்டில் பாட்ட சொல்லுவோம். மறுபடி மற்றபடிக்கு என்ன சாப்பிட்டோம் கொண்டோம், வீட்டில் கேட்பாப்பில் என்ன சாப்பிட்டே வண்டியான்னு சொல்லி சில நேரங்கள் வேகத்தில் சாப்பிட்டேன். கடல் மேலே நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து கேட்பாங்க சாப்பிட்டியா உண்டியான்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். இந்த வலை விட்டு வாங்கினது தான் வந்து வலை விட்டு வாங்கினது இந்த மீன் வர்றது மாதிரி கடல் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டில் கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஐயோ காற்றுக்குள்ளே வந்து புள்ளைய கடலுக்கு அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைப்பாங்கல்ல. அப்படி போயிட்டு வர சொல்ல வெள்ளனையே ஃபோன் அடிப்பாங்க, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்தா ஒரு இப்போ நல்ல விஷயங்கள், இப்போ ஒரு இப்போ கடலுக்கு போனோம்னா வந்து பாடு வரணும்னு சொல்லி தான் வீட்லேயும் நினைப்பாங்க, நம்மளும் நினைப்போம். அப்படி பாடு வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். பாடு வரலைன்னா பேச மாட்டோம், வீட்டில் பேசாமல் இருப்போம். பாடு வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் அதிகமாகவே பேசுவோம். அதுதான், வேறு ஷேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை.
3: இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா நம்மளோட பகுதிகள் அந்த கடற்கரை கடல் மேலே இருக்கும்போது டவர் வந்து பிடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு இடம் மூணு இடம் வந்து டவர் நல்லா பிடிக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் என்னமோ ஒன்று பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்படியான நேரங்களில் நீங்கள் வந்து வீடுகளுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் உண்டா? அப்போ அவங்களுடைய அந்த கேள்விகள் என்னவாக இருக்கும்? பெரும்பாலும் அவங்களோட கேள்விகள் என்னவாக இருக்கும்?
4: எங்கள் வீட்டிலலாம் போன வந்துச்சுன்னா பாடு வராதுன்னு அப்புறம் நம்ம ஃபோன் எடுத்தோம்னா பாடு வராதுல்ல. சரியா, ஃபோன் அடித்து பேச தான் செய்வோம். கொஞ்சம் டவர் பிடிக்கிற இடங்களில் கடந்தோம்னா சோசியல் மீடியாவில் பார்க்குறத விட காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா காற்று பார்ப்போம். ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த அப்டேட் ஆகிற டயத்தை கனெக்ட் பண்ணி காற்று பார்ப்போம். ரொம்ப பக்கத்தில் கடந்தால் மட்டும்தான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் உள்ளது, ஒரு செய்தி ஏற்கிறதோ, ஒரு வீடியோ பார்க்குறதோ, ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறதோ, ஒரு இன்ஸ்டா பார்க்குறதோ வந்து கொஞ்சம் கம்மியான தூரங்களில் கடந்தால் மட்டும்தான் கரையக்கடல்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கரையக்கடலில் கடந்தால் இல்லைன்னா வந்து தெற்கு சைடு வந்து தீவுக்கு பக்கத்தில் நகரம்பட்டிருப்போம். தீவுக்குன்னா இங்கிட்டு சோளத்தில்னா மண்டம் அந்த சைடு தீவு இருக்குல்ல, அந்த தீவுகளுக்கு பக்கத்தில் போட்டிருந்தோம்னா டவர் நல்லா பிடிக்கும். மறுபடியும் ஒரு சில இடங்களில் டவர் அந்த இப்போ தனுஷ்கோடி பக்கம் போனோம்னா கரை பக்கம் கிடந்தாலுமே டவர் பிடிக்காது, அந்தளவுக்கு நோண்ட முடியாது. ஒவ்வொரு இடங்களை பொறுத்திருக்கு வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறது, இந்த மாதிரி நோண்டுறது, மாதிரி காற்று பார்க்குறது. அப்படி டவர் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமான காற்று இருக்கிற நேரங்களில் வீட்டில் தம்பிக்கு ஃபோன் அடித்து கேட்போம். எல்லா இடத்துலையும் நெட் யூஸ் ஆகாதுல, ஓரளவு ஒரு 10-12 நாடிகள் 13 நாடிகள் 14 நாடிகள் வர டவர் பிடிக்கும். நம்மளுக்கு டவர் பிடிக்கும், கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் இல்லைங்களா, அந்த இடங்களில் வந்து நெட்டு யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து வீட்டுக்கு ஃபோன் அடித்து

0: கேட்குறது, எப்படா இருக்குது, எப்படி போட்டிருக்கு. அவன் அவன் வந்து காற்று ஆயந்திருக்குன்னா ஆயந்திருக்குன்னு சொல்லுவான், காற்று உரமாக இருந்துச்சுன்னா உரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான், கூட இருக்குதுன்னு சொல்லுவான். ஆமாம், அவ்வளோதான், அந்த சூழ்நிலையில தான் எங்கள் இது ஓடிக்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பாக பாடு வரும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, பாடு இல்லாத போது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் கூட வீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி வெறும் அலையாளம் வந்துச்சு பாருங்கள். அடுத்தடவை பார்ப்போம், இனிமேல் ஏதாவது. நம்மளோட வாழ்க்கையே வந்து மீனவர்களோட வாழ்க்கையே பொதுவாகவே வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் நம்ம போவோம். அதே மாதிரி வந்து நம்பிக்கையோடு தான் எப்பயுமே நம்ம கடலுக்கு போகிறது உண்டு. எப்பயுமே வேறு வேலையாக
0: கொண்டு போவோம். மீனவர்கள்னாவே நம்பிக்கை
1: தானே.
0: ஒரு நாளைக்கு 5000 வரும், ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் வரும், உங்களுக்கு தெரியாததுலாம் இல்லை. என்ன அதையெல்லாம் வந்து நினச்சா சரி, இன்றைக்கி பாடுவரில் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்ம தொழிலே பண்ண முடியாதுல்ல. அவனுக்கு ஒரு நாள் ஜாக்பாட் அடிக்கும், ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போகும், அதுக்காண்டி என்ன செய்ய முடியும். தன்னம்பிக்கைலாம் ஆளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னம்பிக்கை சொல்கிறத விட நம்பிக்கை தான் ஆளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வரும், வராதுன்னு சொல்லி சோர்ந்து போக முடியாதுல்ல. சோர்ந்து போனால் அது யார், இந்த மீன்பிடின்னு சொல்லி இல்லை, யார் சோர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாளை நாளை நினச்சி நம்ம கஷ்டப்பட்டோம்னா சரியா.
1: அதனால வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு மனதையும் கூட லேசாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி தம்பி, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திவோம். வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நட்பு அப்படின்னு சொல்லலாங்க. உணர்ச்சி பூர்வமா முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேரு இயல்பாவே ஒரு வயசுக்கு அப்புறமா அவங்களோட நண்பர்களோட நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையுமே அவங்க நண்பர்கள் கிட்ட சொல்ற அளவுக்கு வந்துருவாங்க. இது உண்மையாவே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா? நீண்ட காலமா இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கணும்னா நீங்க நண்பர்கள் கூட நல்லா பேசணுமா, அதே நேரத்துல உணர்ச்சி ரீதியா, அதாவது உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு உணர்வு ரீதியா ரொம்ப கனெக்டடா இருந்தாங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உங்க நண்பர்களோட நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இணக்கமா இருக்கீங்களோ அதே நேரத்துல அவங்களோட நண்பர்களா இருப்பாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, அந்த நண்பருக்கு இன்னும் சில நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு செயின் போல சமூக தொடர்பை இந்த பகிர்தல் அப்படின்ற உணர்வு ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதே போல உங்களுடைய தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க முடியுமா இந்த மாதிரி நண்பர்களோட பேசுறதால. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற நபருக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க. குறிப்பா உணர்வு பூர்வமான நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எந்த தொழில இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு நண்பர் எப்பயுமே இருக்கணும். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அவர் பண உதவி செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஆனா நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடனிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மன அழுத்தம் வர்றதுக்கான காரணம் என்ன, மன அழுத்தத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பாடு வரலைன்னா அன்னைக்கு நாள் நம்மளுக்கு எவ்வளவு மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு தெரியுமா? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். வலைய ரொம்ப ஆர்வமாக விடும். எப்பயுமே முதல் கடலுக்கு போகிற மாதிரி தான் ஒவ்வொரு கடலையுமே நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அதனால பாடு அந்த வலையில் வரலைன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படின்றது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இருக்கும். அது மனைவி கிட்டேயா இருக்கலாம், இல்லை அம்மா கிட்டேயா இருக்கலாம், அப்பா கிட்டேயா இருக்கலாம், குழந்தைங்க கிட்டேயா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லார்கிட்டேயுமே அந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன அழுத்தத்துலேயும் கூட நிறைய வகைகள்லாம் இருக்குதாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கடுமையான மன அழுத்தம், அடுத்ததா எபிசோடிக் கடுமையான மன அழுத்தம், அடுத்ததா நாள்பட்ட மன அழுத்தம். இதில் கடுமையான மன அழுத்தம் அப்படின்றது எப்போ ஏற்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், அதாவது இப்போ நம்மளுக்கு பாடு வரலைன்னா எப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஏற்படுது, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட நேரங்களில் தான் இந்த கடுமையான மன அழுத்தம் அப்படின்றது ஏற்படுதான். அதுக்கப்புறமா எபிசோடிக் மன அழுத்தம், இது எப்படின்னா ஒரு தனி நபரை மட்டுமே ரொம்ப நாட்களாக அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறது, குறிப்பாக அவநம்பிக்கையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை தான் வந்து எபிசோடிக் மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாள்பட்ட மன அழுத்தம், இது ஒரு மனநோய் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் நிறைய நாட்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம். நிதி பிரச்சனைகளால் இது ஏற்படலாம், உறவு சிக்கல்களால் இது ஏற்படலாம், அதே நேரத்தில் வேலை பழுவால் இந்த மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மன அழுத்தத்தெல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அட புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவம்.

மாட்டம் ஓடும் நாட்டானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது நரகர சிவசிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவசிவ பழைய பரமசிவமே.

நினைவு பாட்டு பாடும் நாளானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரர சிவசிவ பழைய பரமசிவமே. பட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவசிவ பழைய பரமசிவமே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மன அழுத்தம் அப்படின்றத குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. முதல்ல உடற்பயிற்சி. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சிறந்த வழிகளில் ஒன்றா இந்த உடற்பயிற்சிகள் பார்க்கப்படுது. குறிப்பாக நீங்கள் யோகாசனம் நல்லாவே பண்ணலாம். அதே போல் யோகாசனம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆயுள் காலமும் கூடும், அதே நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தமும் குறையும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அதாவது இந்த ஆரோக்கியமான வாழ்வு முறை வாழணும்னா ஒவ்வொரு நபருக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் உடற்பயிற்சி அப்படின்றது கட்டாயமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஞாபக திறன் குறைவும் கூட உங்களோட மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கலாம். அதனால நினைவாற்றலை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணுமா. அதுக்கப்புறமா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய மருத்துவ வழிகளும் கூட இருக்குது. கால நேரத்தை முறையாக நிர்வகிக்கிறவங்களுக்கு இந்த மன அழுத்தம் பிரச்சனை இருக்காது. அதே போல் இயற்கையோட உங்களோட நேரத்தை செலவிடணும். இயற்கையில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்து நிறைய பேருக்கு கடல் அலைகளை பார்க்குறது மன அழுத்தத்தை குறைக்குமா. அதே மாதிரி கடலுக்கே இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? கடலில் இருக்கக்கூடிய நீலம், அந்த நீல நிறம் இருக்குதுல்ல, அது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கடற்கரையில் போய் அமைதியாக உட்காந்துருங்க. அதுவே உங்களோட மன அழுத்தத்துக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க நண்பர்களோடையும் குடும்பத்தினரோடையும் அதிக நேரத்தை செலவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்னையில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க மாதிரிலாம் நம்ம இருக்கிறது இல்லை இல்லையா? அதனால கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். பாடு வரலைனா அதையும் சொல்லுங்கள். பாடு வந்ததுன்னா அதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுங்கள். பாடு வரலைனா என்ன, அடுத்த தடவை கண்டிப்பாக நம்மளுக்கு பாடு வந்துடும்ல, அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதுதான் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன்? கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற?

0: புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
7: இன்னைக்கு காலத்துல இந்த ஒரு பறவையை வளர்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தடை செஞ்சிருக்காங்க வீடுகள்ல. ஆனா நம்மளோட கடல்ல இருந்து பிடிக்கக்கூடிய இந்த பறவையை கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது என்ன மீனா இருக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். கிளி மீன் ரொம்ப அருமையான மீன்ல. பாக்குறதுக்கு கிளியோடைய சொண்டு மாதிரியே இருக்கும் இந்த மீனோட வாய். இந்த மீன் அடிக்கடி நம்மளோட பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த மீனோட செதில்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குங்க. பிடிச்சிட்டு வந்த உடனேயே அந்த செதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஒரு ஆர்ட்டை செஞ்சுருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான மீன், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு மீனும் கூட. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிளி மீனில் இருக்கக்கூடிய

சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4399-9999. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. 9:00 to 10:00 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு என் சந்திரசேகரன் எழுதின ராதிகாவின் கண்ணீர். கதை கேட்கறதுக்காக நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு ஸ்கூல்ல பிரேயர் நடந்துட்டு இருந்தப்போ எல்லாரும் அட்டென்ஷன் பொசிஷன்ல நின்னாங்க. ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்கூல் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. கொடியேற்றினதுக்கு அப்புறமா வணக்கம் தெரிவிச்சதும் பரிசளிப்பு விழாவும் ஆரம்பிச்சுச்சு. ராதிகாவோட கண்கள் திரும்ப திரும்ப வாசலையே நோக்கி பார்த்தபடி இருந்துச்சு. மீள முடியாம தவிச்சவங்களோட பார்வைய கண்ணீர் திரையிட்டு தடுத்துச்சு. அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் வருவாங்களோன்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கனவா போச்சு. எதிர்பார்ப்போட காத்திருந்த ராதிகாவை பாக்குறதுக்கு அம்மாவும் வரல, அப்பாவையும் காணோம். பரிசு வாங்குறது ஒன்னும் ராதிகாவுக்கு புது விஷயமே இல்ல. ஆனாலும் எப்பயாவது தான் பரிசு வாங்குறப்போ தன்னோட அம்மாவோ அப்பாவோ வந்து விழா நடக்கிற இடத்துல வந்து உட்காரும் போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சியே தனியா இருக்கும்ல. ஆனா இதுவரைக்கும் ராதிகாவோட அம்மாவும் அப்பாவும் ராதிகாவுக்கு நடக்க இருந்த எந்த ஒரு பரிசளிப்பு விழாக்கும் வர்றதுக்கு தவறுனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியில அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருந்த ஜில்லா போலீஸோட தலைமை அதிகாரி கொடியேத்திட்டு கம்பீரமா ஒரு சல்யூட் பண்ணிட்டு மேடைக்கும் திரும்பிட்டார். அப்போ ராதிகாவோட டீச்சர், ராதிகா ஒரு பரிசு வாங்கினதும் திரும்ப வந்து உட்காந்துராத, உனக்குன்னு இன்னைக்கு நிறைய பரிசுகள் இருக்கு, டிஐஜியே அசந்து போயிட்டார் அப்படின்னு செல்லமா ராதிகாவோட தோல்ல தட்டி சொல்லும் போது ஒரு கணம் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு கணம் தன்னோட அம்மாவும் அப்பாவும் வரவே இல்லையே அப்படின்ற வேதனையும் படபடப்பும் அவளோட மனசுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. பரிசு வழங்கின போலீஸ் டிஐஜி கிளாஸ் டீச்சர் சொன்னது மாதிரி அசந்து போயிட்டார். படிப்புக்கு பரிசு, பாட்டுக்கு பரிசு, விளையாட்டுக்கு பரிசு, சமூக பணிக்கு பரிசுன்னு ராதிகாவோட பரிசு குவியல் அதிகரிச்சுக்கிட்டே போனதும் அவரு இனி வரக்கூடிய வருஷங்கள்ல ராதிகாக்கு சிறப்பு பரிசு கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு தனியா போட்டி நடத்தினாதான் மத்த பிள்ளைங்களுக்கும் பரிசு கிடைக்கும்ன்றது போல தெரியுதுன்னு ஜோக் அடிச்சு சொன்னார். அந்த அளவுக்கு ராதிகா திறமையான பொண்ணு. ராதிகாக்கு கிடைச்ச அத்தனை பரிசுகளும் கொடுத்த மகிழ்ச்சிய அவளோட அம்மாவும் அப்பாவும் வராதது அடியோடு அழிச்சிருச்சு. வந்தாதான் என்னவா, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. கடைசி வரைக்கும் ஏமாற்றமே மிஞ்சி போன ராதிகாக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் வராதது வேதனை கலந்த கோபத்தை அதிகப்படுத்துச்சு. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ராதிகாவை பாராட்டினப்போ அவளோட மனசு சந்தோஷம் அடையவே இல்லை. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ராதிகாவோட கண்ணத்தை கிள்ளி செல்லமா பாராட்டிட்டு போனப்ப கூட ராதிகாவோட மனசுக்கு மெல்ல ஒத்தடம் கொடுத்தது போலதான் இருந்துச்சே தவிர அது முழுமையான சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கவே இல்லை. பரிசு பொருட்களோட வீட்டுக்குள்ள ராதிகா நுழைஞ்சப்போ அவளுக்கு சரியான கோபம் வந்துச்சு. பாட்டி பேப்பர் படிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ராதிகாவின் கண்ணீர் அப்படின்ற கதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். ராதுகுட்டி, என்னம்மா இத்தனை பிரைஸா? போன வருஷத்தை விட அதிகமா வாங்கிருக்கியே அப்படின்னு ராதிகாவோட பாட்டி பெருமையா கேட்டாலும் அவ பதிலே சொல்லல. கண்ணுல அணக்கட்டி நின்ன கண்ணீரை உடைச்சுட்டு கண்ணத்துல விழிஞ்ச கண்ணீரை பார்த்ததும் ராதிகாவோட பாட்டி, ஏண்டி அழுகுற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தலைய கோதி விட்டாங்க. இல்ல பாட்டி, வழக்கமான பிரைஸ் வாங்குற போலாம் அம்மா அப்பா வருவாங்கல்ல, ஆனா இப்ப அவங்க யாருமே வரல. யார் சொன்னா? உங்க அப்பாக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குடாமா, இன்னைக்கு வேலை விஷயமா வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. உங்க அம்மா பானு டாக்டர் கிட்ட போயிருக்கா, உடம்பு சரியில்லாம போயிருக்கா. ஒருத்தவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்காம நீ இப்படி கோவப்படலாமா? ராதிகாவோட பிஞ்சு மனசு சமாதானம் அடையவே இல்லை. படுக்கையில கிடந்து ஓன்னு தேம்பி தேம்பி அழுதா. பாட்டி கிட்ட அவ பேசவே இல்லை.

வந்ததுக்கு ஒரு கிளாஸ் டீ கூட குடிக்கல. ரொம்ப நேரம் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த ராதிகா அவங்க அம்மா அப்பாவோட குரல் கேட்டதுக்கு அப்புறம்தான் அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. வந்த வேகத்துல அவ கொண்டு வந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் ஹால்லயே வச்சுட்டு ரூம்ல போய் படுத்துக்கிட்டா. வீட்டுக்கு வந்த ராதிகாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் அவங்க பொண்ணு வாங்கின பரிசு பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அந்த பரிசு பொருட்கள் ஒவ்வொன்னத்தையும் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரூம்குள்ள வந்து எட்டி பார்த்தா ராதிகா தூங்குறது மாதிரி பாசாங்கு பண்ணிட்டு இருந்தா. பாட்டி தடிய ஊண்டி மெல்ல நடந்து வந்து, அழகேசா, உன் பொண்ணு இன்னைக்கு பிரைஸ் வாங்கியிருக்கா போல. நீங்க ரெண்டு பேருமே போகாம இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சுடா. பாவம் புள்ள, பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூம்ல படுத்தே கிடக்கா. என்னன்னு போய் பேசுங்களேன். அம்மா, எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையாம்மா. எல்லாம் சரிதான், ஆனா நீ ஒரு எட்டு போய் அவளை பார்த்து பேசு. கோச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா பாவம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரிம்மா, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா அவளோட ரூமுக்கு தான் போனாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா பாடல்களை தொடர்ந்து

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அன்பு உள்ளங்களே, அலை பாயுதே நிகழ்ச்சியில ராதிகாவின் கண்ணீர் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பானு, ராதிகா பிரைஸ் வாங்கினது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா போன வருஷம் நீ உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா கிடந்தைய. அப்ப கூட ராதிகா உன்னை பார்த்தால அவளுக்கு அதெல்லாம் தெரியுங்க. ஆனா அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்கிறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ கூட பிறந்த தங்கச்சி தான் வித்யா. ஆனா இப்ப வரைக்கும் அவகிட்ட ஏதாச்சும் அவ பேசுறாளா? முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. சொந்த தங்கச்சியாவே இருந்தாலும் அவளுக்குள்ள ஏதோ ஒரு பொறாம இருக்குன்றது நமக்கு தெரியாமலா இருக்கு. ஒரே ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணா இருந்தாலும் தன்னோட சொந்த தங்கச்சியா இருந்தாலும் ராதிகா இப்ப வரைக்கும் வித்யா கிட்ட நல்லா பழகுறாளாங்க. ஆனா வித்யா அப்படி இல்லையே, அக்கா அக்கான உயிரெல்லாம் விடுறா. இப்ப கூட ஸ்கூல் முடிச்சு வந்ததும் வித்யா விளையாட போயிட்டா. ஆனா ராதிகா என்ன பண்ணா, நம்ம பார்க்க வரலன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. பானு, ராதிகா பிரைஸ் வாங்குறத நம்ம ரொம்ப கொண்டாடினோன்னு வை, அது வித்யாவையும் பாதிக்கும். ஏன், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வித்யாக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு வை, அது ராதிகாவையும் பாதிக்கும். அவளோட உடல்நிலை மனநிலை எல்லாமே மோசமாகும். வித்யாவை ராதிகாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ராதிகா நிறைய பரிசு வாங்குற பொண்ணு. ஆனா வித்யா பெரிய ஈடுபாட்ட படிப்புலயும் விளையாட்டுலயும் காட்டிக்க மாட்டா. அவ கிட்ட போய், பாத்தியா உங்க அக்கா எவ்வளவு பிரைஸ் வாங்கிருக்கா, இங்க பாரு நீ என்ன இருக்கியே அப்படின்னு நான் சொன்னாலோ, இல்ல ராதிகா கிட்ட போய், நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு ராதிகா, நீ நிறைய பிரைஸ் வாங்குறதுனால உன் தங்கச்சிக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அதனால நீ பிரைஸ் எல்லாம் வாங்காம இரு அப்படின்னு நான் போய் சொல்ல முடியுமா? அது எவ்வளவு பெரிய தப்பு? ஒன்னு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ பானு, அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்த உறவாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வர்றது இயற்கை தான். அதுலயும் இவங்க சின்ன பசங்க, ஒருத்தவங்கள உயர்த்தியும் இன்னொருத்தவங்கள தாழ்த்தியும் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. நான் வேணும்னு தான் ராதிகாவோட பரிசு வழங்குற விழாக்கு போக வேண்டான்னு இருந்தேன். வித்யாவும் ராதிகாவும் என்னோட ரெண்டு கண்ணுங்க மாதிரி, அவங்கள நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப அவகிட்ட போய் நான் பேசுறேன், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அவளுக்கு சாதகமா எதுவும் பேசாத அப்படின்னு அழகேசன் சொல்லிட்டு ராதிகாவோட ரூம்குள்ளயும் போயிட்டாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா, இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராதிகாவின் கண்ணீர் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ராதிகா, நீ இப்படி இருக்கிறது நல்லாவே படலமா? வித்யா உன்னோட கூட பிறந்த தங்கச்சி தானே, ஆனா அவளை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கிறது நியாயமே இல்ல. உன்னோட கோபத்துக்கான காரணம் வித்யா தானே? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நீங்க எப்பயாச்சும் தான் என்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கே வருவீங்க, வந்தாலும் என்கிட்ட சரியா கூட பேச மாட்டீங்க. எங்க நான் பிரைஸ் வாங்குறது வித்யாக்கு பிடிக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வேணும்னு தானே பண்றீங்க? அப்படிலாம் இல்லையே, உன்கிட்ட யார் அப்படி சொன்னா? இது யார் எனக்கு சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லப்பா, எனக்கே தெரியும். நீங்க அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நான் உங்க கண்ணுக்கே தெரியல. இல்ல ராதிகா, நீ மனசளவுல குழம்பி போயிருக்க. அவ உன்னோட கூட பிறந்து தங்கச்சி. இன்னைக்கு உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்திருந்தாலும் வராம இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுல ஏதாச்சும் ஒரு சண்டை வர்றது வாஸ்தவம் தான். அப்பா உன்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளை விட ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நல்லா தெரியுதுன்னு வை. அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. தெரியாம இருக்கிறதுனால நம்மளுக்கும் எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஒரு துறையில சாதிக்கிற அப்படின்னா இன்னொருத்தவங்க இன்னொரு துறையில சாதிப்பாங்க. அதாவது ஜோக்கரா இருக்கிறதுனால அவங்க ஜீரோவே இல்ல, டாபிக் மாறிச்சின் வை, அவங்களும் ஹீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு அப்பா, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பிரைஸ் வாங்கினேன்னா கண்டிப்பா வருவேன். அம்மா, வித்யா, பாட்டின்னு எல்லாருமே வருவோம். உனக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறமோ அதே மாதிரி தான் உன் தங்கச்சிக்கும். இப்ப வரைக்கும் நீ பிரைஸ் வாங்கின விஷயம் வித்யாக்கு தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆனா நீ தான் அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறியே, அவளைதான் உனக்கு பிடிக்காதே. அப்படிலாம் இல்ல, வித்யா என்னோட சொந்த தங்கச்சி, அவளை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவகிட்ட நான் நல்லா பேசணும் பழகணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா வித்யாவை கூப்பிட்டு உட்கார வைப்பேன். அவ இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சுப்பேன். சாரிப்பா, நான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். இனிமே காரணம் இல்லாம கோவப்படவே மாட்டேன். வித்யாவையும் நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் மனசென்ற ஒண்ணு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். வித்யாக்குன்னு இல்ல, இனிமே நான் எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறேன்ப்பா. ஐம் ரியலி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அப்பாவோட தோல்ல அன்போடு சாஞ்சுக்கிட்டா. அன்னையில இருந்து ராதிகா நல்ல பொண்ணா மாறினா. அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: அண்ட் தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி

0: கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு, இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தான்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: என்னாச்சு உனக்கு?
3: இங்க பாரு,

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா.

0: போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பார்ப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பார்ப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்ப திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று அதிசய பிறவி மற்றும் சிங்காரவேலன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ராஜா.
1: இளநெஞ்சம் சித்திக்கும் இன்பங்கள் பொங்கட்டும், இதடுங்கும் முத்துக்கள் சிந்தட்டும் சிந்தட்டுமே. ரோஜா ரோஜா
0: இளநெஞ்சம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உனக்காக

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பா செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கண்ணா.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறாய் எந்தன் விருந்தா ஆடை கொஞ்சம்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வந்தனம் வந்தனம் வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும் சந்த

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஓட்டம் ஓடும் நாட்டானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பாட்டு பாடும் நாடானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே. பட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.